இனிய காலையில் வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸ், 300.3 மீட்டர் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 31 நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 31 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம் 30 நொடி.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குறளும் விளக்கமும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் செய் நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 10வது குறளுக்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களுடையது. எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து நடப்பவனுக்கு உய்வு இல்லை. குறளும் பொருளும் மீண்டும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப்பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்திருப்பவனுக்கு உய்வில்லை. இடம்பெற்றது குறளும் விளக்கமும்.

இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு பத்திற்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். ஆறேகால் மணிக்கு பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு மதுர கீதம் திரைப்பட பாடல்கள், 7:25 சேவை செய்திகளை தொடர்ந்து இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே இசைப்பெட்டகம் இன்று காலை 9 மணிக்கு. நிகழ்ச்சியில் ஓலோ டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு, அம்பலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமுடி ராமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். காலை 10 மணிக்கு மயக்கும் மாலை வித் ஜனனி, திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்கள் பங்கேற்கும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. காலை 11 மணிக்கு சித்திர செவ்வானத்தில் கோயம்புத்தூர் டாக்டர் ஜி

0: பக்தபத்சலம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் நேற்றைய சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகளாக நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெற்றதன் மறு ஒலிபரப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் புரசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை, KP காங்கேயன் அவர்கள் தவில். 12:50 சேர்ந்திசை தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:10 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் P தனபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் மதுரை வானொலியின் படைப்பில். 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். முன்னதாக 1:55 பாடல் 1. 1:30 ஊர்புறுத்தலே. இன்றைய நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பில். 5:00 திரைகாணம். 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம் திரைப்பட பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் சென்னையிலிருந்து. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:25 ஏறும் ஊரும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 முதல் 9:00 மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள். 9:30 ஸ்பாட்லைட். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள். தமிழ் மொழிபெயர்ப்பு கே பேராச்சி அவர்கள். திருநெல்வேலி வானொலியின் படைப்பில். ரவி பாரசரி அகில் பாரதிய சங்கீத் சபா 10:00 நிகழ்ச்சியில் ரிட்டோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை. நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT இணையதளத்திலும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சாய்ரம் முஜ்தபா. The nation celebrated its 80th Independence Day yesterday. On the occasion, Prime Minister Narendra Modi hoisted the national flag from the ramparts of the Red Fort and made several important announcements. Addressing the nation, the Prime Minister said, over the past 12 years, crores of citizens of the country, with their determination and dedication, made every possible effort to take the country to new heights. The Prime Minister stressed that higher dreams and stronger resolutions raise the overall scale and capability of the nation's efforts.
2: Koi bhi rashtra tab mahaan banta hai jab apne sapnon, apne sankalpon aur apne samarthya ke dam par aage badhta hai. Bade sapne hamari soch ko vistar dete hain. Hamare sankalp dhrad hone chahiye. Jab sankalp dhrad hota hai to kathinaiyon se, aapdaon ke beech se raaste nikalne ka samarthya apne aap ubhar karke aata hai.
1: Stressing on the empowerment of youth and women for a Viksit Bharat, Prime Minister Modi announced to provide free online coaching for poor and middle-class families for various public examinations. He also announced that the government has decided that 1 crore youth will be given training in AI skilling in the next 1 year. The first of its kind Suripat Tiranga Global Relay concluded yesterday, completing its journey from Fiji in the east to the United States in the west, across 54 countries and multiple time zones. External Affairs Ministry said that the Suripat Tiranga initiative was celebrated as part of the Har Ghar Tiranga campaign. Launched from the High Commission of India in Fiji, the relay carried the spirit of the Tiranga from one sunrise to the next, bringing together the Indian community and friends of India across the world. Union Cooperation Minister Amit Shah will lay the foundation stone of a new dairy plant at the Alwar Saras Dairy Complex in Alwar, Rajasthan today. The Ministry of Cooperation informed that at the event, the e-foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be e-inaugurated. Additionally, appointment letters will be distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. Vice President C.P. Radhakrishnan will be on a two-day visit to Tamil Nadu beginning today.

0: During the visit, he will participate in a series of academic, commemorative and literary events in Chennai, Chengalpattu, Thiruvarur and Thanjavur. Today, Mr. Radhakrishnan will attend the 22nd convocation of the SRM Institute of Science and Technology in Chengalpattu. He will also attend the first death anniversary function of former governor of Nagaland, Manipur and West Bengal in Chennai. National Testing Agency NTA will release the provisional answer keys for UGC NET June 2026, CSIR NET ICAR All India Entrance Examination for Admission and All India Competitive Examination for PhD programs today. In a social media post, NTA said the provisional answer keys will be published on its official website. It advised candidates to rely only on official communication from the NTA. Amrit Udyan will be open to the general public from today till the 15th of next month. Our correspondent reports the garden will remain open from 10 a.m. to 6 p.m. with the last entry at 5 p.m. It will remain closed on Mondays for maintenance. The Delhi government has extended the existing paper-based pink ticket facility for women passengers in Delhi Transport Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்னது, அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிலார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிலாருக்கு

0: ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீக்குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நானிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 6:15. பக்தி மாலை. இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார்.

டி.எல். மகராஜன் பாடியதை கேட்டோம். பிறர் எதை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், செய்து கொள்ளட்டும், நீ தூய்மை, ஒழுக்கம், பக்தி இவற்றிலிருந்து விலகாதே. மண்ணிலும் சரி, விண்ணிலும் சரி, மிக உயர்ந்த தெய்வீகமான ஆற்றல் புனிதமே.

நாகூர் ஹியம் ஹனீஃபா பாடியதை கேட்டோம். எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.

டி கே கலா பாடி இதை கேட்டோம். உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ, அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்றறிவாய்.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியதை கேட்டோம். இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. இந்த சிந்தனையோடு கூடி இன்றைய பக்தி மாலையில் இடம்பெற்ற அனைத்து சிந்தனைகளும் சுவாமி விவேகானந்தருடையது. உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு மயக்கும் மாலை வித் ஜனனி திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு சித்திர செவ்வானம் கோயம்புத்தூர் டாக்டர் ஜி பக்தபத்சரம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகளாக நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேற்று ஒலிபரப்பான நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பு நீங்கள் கேட்டு ரசிக்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:35. பராபவ ஆண்டு ஆடித்திங்கள், 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்போம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலோரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன்டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் நனைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை 15-20 தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடிப்பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால்

0: வாழையினாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளின் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: விவசாய பெருமக்களே, இளங்கன்று பராமரிப்பு முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோமா? இன்றைய கன்றுகள் நாளைய பசுக்கள். எனவே கன்று வளர்ப்பில் மிகுந்த கவனம் செலுத்தினால் நல்ல உற்பத்தி திறன் மிகுந்த பசுக்களை பெற முடியும். கலப்பின கன்றுகள் விரைவில் வளரும் தன்மையும் அதிக உற்பத்தி திறனையும் கொண்டிருக்கும். ஆனால் கன்று வளர்வதற்கு அதிக கவனம் தரப்படுவதில்லை. அதனால் மாட்டுப் பண்ணைகளில் 1 வருடத்திற்கு சுமாராக 10-30% கன்றுகள் இறந்து விடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எருமை கன்றுகள் இறப்பு விகிதம் இன்னும் அதிகமாக உள்ளது. பெரும்பாலான கன்றுகள் 2 மாத வயதிற்குள்ளாகவே இறந்து விடுகின்றன. இளம் கிடாரி கன்றுகள் இருப்பதால் தரமான எதிர்கால பசுவை இழந்து பால் உற்பத்தியை பெற இயலாமல் போகிறது. கிடா கன்றுகள் இருப்பதால் உழவு வேலைக்கு தேவையான உழவு மாடுகளையும் எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் சிறந்த புலிக்காளைகளையும் இழந்து விடுகிறோம். கன்றினை இழந்த தாய்ப்பசு முழுமையான பாலை சுரப்பதில்லை. எனவே பால் உற்பத்தி குறைகிறது. சில கன்று இழந்த தாய்ப்பசுக்கள் ஒருவித முரட்டு குணத்திற்கும் மாறிவிடுவதும் உண்டு. எனவே சில சமயம் முழுமையாக பாலை கறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பால் உற்பத்தி நின்றுவிடுகிறது. இது மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இளம் கன்றுகளை பராமரிப்பதில் கவனம் தேவை. புதிதாக பிறந்துள்ள கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் மிகவும் குறைவாகவே இருக்கும். கன்று வளர்ப்பு என்பது சினை மாட்டின் பராமரிப்பிலிருந்து தொடங்குகிறது. கருவில் இருக்கும் கன்று கடைசி 3 மாதங்களில் அதிக அளவில் உடல் வளர்ச்சி அடைகிறது. பிறந்த இளங்கன்றுகளை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க சீம்பால் இயற்கை அளித்த வரப்பிரசாதமாகும். சீம்பாலில் 14% புரதம் உள்ளது. இது சாதாரண பாலை விட 4.5 மடங்கு அதிகம். இந்த புரதத்தில் 40% நோய் நுண்ணெதிரிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு புரதங்கள் உள்ளன. கன்றுகளுக்கென்று தயாரிக்கப்பட்ட புரதச்சத்து மற்றும் மிகுந்த நல்ல தரமான கலப்பு அடர்த்தீவனத்தை 4 வார வயதிலிருந்து அளிக்கலாம். தமிழ்நாட்டின் வேளாண்மைக்கேற்ற பண்ணை இயந்திரங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். இயந்திரமயமாக்கல் என்பது உற்பத்தியை அதிகரித்து வேலையாட்களின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது செலவையும் குறைப்பதாகும். ஒருபுறம் வேலையாட்களுக்காகும் செலவு அதிகரித்து வரும் வேளையில் மறுபுறம் வேலையாட்களின் செயல்திறன் மற்றும் வேலை நேரங்கள் வெகுவாக குறைந்து வருகின்றன. இது பயிர் மேலாண்மையை சவாலாக்கி பயிர் சாகுபடி செலவை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை குறைத்து விடுகிறது. எனவே வேளாண் இயந்திரமயமாக்கல் காலத்தின் தேவையாகும். இயந்திரமயமாக்கல் விதைப்பதற்கான நிலத்தை தயார் செய்தல், விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல், நீர்ப்பாசனம் செய்தல் மற்றும் அறுவடை செய்தல் போன்ற பணிகளை துல்லியமாக செய்வதற்கும் சரியான நேரத்தில் செயல்படுத்துவதற்கும் உதவுகிறது. இது உற்பத்தி திறனை அதிகரித்து சாகுபடி செலவை குறைக்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலமாக அறியப்படும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களின் முக்கிய பயிர்களான நெல், நிலக்கடலை, மஞ்சள், சோளம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறிகளும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திற்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ள வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும், செயல்பாட்டு செலவுகளை குறைக்கவும், விவசாயிகளின் நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் முடியும். மேலும் வாடகை சேவை மையங்கள் மூலம் இவ்வுபகரணங்கள் விவசாயிகளுக்கு மலிவான விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவ்வகை பண்ணை இயந்திரங்கள் இன்றைய வேளாண்மையில் உள்ள சவால்களை திறம்பட சமாளிக்கும் திறனையும் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனையும் உயர்த்தும்.
2: ஃபார்ம் டு சிட்டி.
0: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான

0: இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
0: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
0: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
0: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
0: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
0: ஃபார்ம் டு சிட்டி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
0: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
0: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றிரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள் உழவர் பெருமக்களே. நாடகப் பிரியர்களே, உங்களுக்காகவே இன்று மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பில் 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு கே பேராச்சி அவர்கள். திருநெல்வேலி வானொலியின் படைப்பில் 7:30 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக

0: மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயன்

0: பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் இப்போது 6:55:30.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். ஏரி என்பது 4 பக்கமும் நிலத்தால சூழப்பட்ட ஒரு நிலையான பெரிய நீர்நிலையாகும். இது மழைநீர் சேகரிப்பு, வேளாண்மை, நிலத்தடி நீர் உயர்வு மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்குது. தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திலும் சுற்றுச்சூழலிலும் ஏரிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏரிகளின் வகைகள் எடுத்துட்டா நன்னீர் ஏரிகள், உப்பு ஏரிகள் அப்படின்னு பிரிக்கப்படுது. இதுல நன்னீர் ஏரிகள் அப்படிங்கிறது மழை மற்றும் ஆறுகளால நிரம்பும், குடிநீருக்கும் பாசனத்துக்கும் பயன்படுது. உப்பு ஏரிகள் அப்படின்னு எடுத்துட்டா கடலில் இருந்து பிரிந்து உப்பளங்களாக மாறும் ஏரிகள். ஏரிகளில் சேமிக்கப்படும் நீர் கால்வாய்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு பாசன நீராக பயன்படுது. சுற்றுச்சூழல் சமநிலையில புவியின் வெப்பநிலையை குறைக்கவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் உதவுது. பல்வேறு வகையான மீன்கள், தாவரங்கள் மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் வாழ்விடமாகவும் விளங்குகின்றது. அழகான ஏரிகள் படகு சவாரி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொண்டிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நகர்மயமாதலால மற்றும் ஆக்கிரமிப்புகளால பல ஏரிகள் சுருங்கிட்டே வருது. இதை எப்படி நாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா, ஏரிகளில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றுதல், தூர்வாருதல் மற்றும் கழிவு நீர் கலப்பதை தடுத்தல் மூலமாக ஏரிகளை பாதுகாக்க முடியும். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
6: குவிஸ் டைம்.
3: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
6: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
3: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சு. நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103

0: எஃப்எம் கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: டாக்டர், இப்போ வந்து உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதெல்லாம் வந்து முக்கியம் என்னன்னா, இந்த வயசுலையும் எங்காவும் எனர்ஜெட்டிக்காகவும் எப்பவும் சியர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? சந்தோஷமாகவே இருக்கீங்களே எப்போவுமே. சந்தோஷம் எங்க தேடணும் நீங்க சொல்லுங்க.
2: எங்கேயும் தேட வேண்டியது மேடம், உங்க வேலையை ஒழுக்கமா பண்ணணும் மேடம். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தம் சொல்லுது.
1: இதுதான் உங்களோட ரொட்டீனா?
2: அதான் சொல்ல போறீங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன் மேடம். 3:30 ஐ கெட் அப் இன் தி மார்னிங். யூ வோன்ட் பிலீவ், யூ கேன் ஆஸ்க் மை டாக்டர். ஐ ஸ்டார்ட் மை ரவுண்ட்ஸ் அட் 2:30 அண்ட் 3:00.
0: இந்த ரகசியத்தையும் மேலும் பல்வேறு சுவாரஸ்ய விஷயங்களையும் நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சௌமியா அவர்கள் டாக்டர் ஜி பக்தபத்சலம் அவர்களோடு நேர்முகத்தில் உரையாடியிருக்கிறார். நிகழ்ச்சியினை முழுவதுமாக கேட்க காத்திருப்போம். இன்று காலை 11 மணிக்கு சித்திர செவ்வானம் கோயம்புத்தூர் டாக்டர் ஜி பக்தபத்சலம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்நிகழ்ச்சி நமது சுதந்திர தினத்தை ஒட்டி நேற்று நமது எஃப்எம் ரெயின்போ 103 இல் மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பானதன் மறு ஒலிபரப்பு.

நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் இணைந்திருக்கலாம் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசைகளோடு. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி ஆப். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7 மணி, மதுரகீதம்.

சித்ரா பாடியிருந்தார் நீ வருவாயென. சின்ன சின்ன தகவல்கள், சுவாரஸ்யமான செய்திகள், வாழ்க்கைக்கு தேவையான அழகான சிந்தனைகள், மறைந்தாலும் மறக்க முடியாத தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் குரலில் காலத்தை கடந்த இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி. இன்று முதல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் கேட்போம், ரசிப்போம், தெரிந்து கொள்வோம். தினமும் காலை மணி 7:25 சேவை செய்திகளை தொடர்ந்து

0: ஏழேகால் மணி ஆவதற்கு 5 நொடிகள். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500 அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை

0: மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 முதல் மாலை 6 வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரீபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத

0: அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 7:25:30. சேவை செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இனி கூறப்போகும் இடங்களில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சாரம் தடைப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. கல்வீரம்பாளையம், மருதமலை ரோடு, ஐஓபி காலனி, அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மருதமலை கோவில் அடிவாரம், நபாவூர் பிரிவு, கல்பனா நகர், சூர்யா கார்டன், கோல்டன் நகர், மருதம் நகர், சின்மயா நகர், டாடா நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், ஜிகேஎஸ் அவென்யூ, லக்ஷ்மி நகர், சுப்பிரமணியம் நகர், டான்சா நகர், பொம்மனாம்பாளையம், மகாராணி அவென்யூ பகுதி 1, 2 மற்றும் 3. பட்டணம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் தடைப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. தடைபட உள்ள இடங்கள் பட்டணம்புதூர், சத்யநாராயணபுரம், ஸ்டெயின்ஸ் காலனி, வெள்ளலூர் ஒரு பகுதி, நாயக்கன்பாளையம், பீடம்பள்ளி ஒரு பகுதி, காவேரி நகர், நெசவாளர் காலனி, பட்டணம். நேரம் 7:27. இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இந்த காலத்துக்குள்ளே ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5லேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது, இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல, ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறது இல்லை.

ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியே நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம் பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான் இந்த காலத்தில்

0: நடந்துக்கிறோம், அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கெல்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதேங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல் போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமேயானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல் கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:30. நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல்கள்.

சொர்க்கம் படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டோம். பாடியிருந்தார் பி. சுஷீலா. 7:37:25. நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஏயில் ராகவன் பாடியதை கேட்டோம். படம் குமரிப்பெண்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 7:46 ஆகிறது. உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10 மயக்கும் மாலை வித் ஜனனி திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி SJ ஜனனி அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து காலை 11 சித்திர செவ்வானத்தில் கோயம்புத்தூர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இவர் நிகழ்ச்சிகளும் நேற்று சுதந்திர தினத்தை ஒட்டி நமது FM ரெயின்போ 103 கோவையில் ஒலிபரப்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் மறு ஒலிபரப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில். கேட்டு ரசிக்க காத்திருப்போம்.

0: இல்ல சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு. ஏன் சார் இத்தனை பரபரப்பு?
1: இது காதல் நோய்.

0: வருகிறேன்.
1: என்ன மருந்து எழுதியிருக்கிறார்? இங்கே கொண்டா படிப்போம்.
2: MBBS இல்லை, இன்னும் மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு, மாரியில் தெரியும் போர்டு, சென்னை 26. என்னை அவசியம் பாரு.
3: ஐய, இதுதான் மருந்து சீட்டா?
2: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
4: வாட்?
2: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
4: வை நாட்?
2: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
4: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கீட்டு

மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குழுவினரோடு பாடியதை கேட்டோம். நேர்களே, கேட்ட பாடலுக்கு முன்னர் ஒலித்த குமரிப்பெண் பட பாடலை பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். நேரம் 7:54:30. நினைத்தாலே இனிக்கும்

டிஎம் சவுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குழுவினரோடு பாடியதை கேட்டோம். படம் உலகம் சுற்றும் வாலிபன். நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை மீண்டும் கேட்டு ரசிக்க காத்திருங்கள் நாளை காலை 7:30 வரை. கர்நாடக இசைப்பிரியர்களே, உங்களுக்காகவே இன்று காலை 9 மணிக்கு இசை பெட்டகம். ஓலோ டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு, அம்பலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் புரசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்பர இசை. இரவு 10 மணிக்கு ரவிவாரஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரிட்டோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும். இந்த நேரம் இனிய நேரம், 8:20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

அத்தமக ரத்தினமை படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நேரம். இனிய நேரம் ஒலித்த திரைப்பட பாடல்கள், மீண்டும் பாடப்பாடல்கள். 8:30 மணிக்கு மனம் விரும்புதே. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து

0: is free online coaching for competitive exams aspirants to ease financial burden on their families. 1 crore youths to be trained in artificial intelligence in next 1 year. Suryapat Tiranga, first of its kind campaign involving Indian missions in over 50 countries, concludes in San Francisco. Government rolls out foreign asset disclosure scheme for small taxpayers. And in chess, world number one Magnus Carlsen retains eSports World Cup title. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. 8:30. மனம் விரும்பும் பாடல்களை கேட்க இருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

வைகாசி பிறந்தாச்சு. மனோ சித்ரா குழுவினரோடு பாடியதை கேட்டோம். 8:40. கனிந்த வாழ்வு இன்று பகல் 1:10 நிகழ்ச்சி மூத்த குடிமக்களுக்கானது. இன்று இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் பி. தனபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. அதேபோல பகல் 2:30 ஊர்புறத்திலே முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். அபூர்வ சகோதரிகள், 8:46:30. சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

புதுப்பாட்டு படத்திலிருந்து இளையராஜா ஆஷா போன்ஸ்லே பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைப்பட பாடல்களை தாங்கி வந்த மனம் விரும்புதே. மீண்டும் படப்பாடல்கள் மாலை 4 மணிக்கு. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 10 மணிக்கு மயக்கும் மாலை வித் ஜனனி திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து காலை 11 மணிக்கு சித்திர செவ்வானம் கோயம்புத்தூர் டாக்டர் ஜி பக்தபத்சலம் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நேர்முகம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் நேற்று சுதந்திர திருநாள் அன்று நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள். மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்கிறோம், நீங்கள் கேட்டு ரசிக்க. எண்ணங்கள்தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம். உங்கள் உள்ளத்தின் உறுதிக்கு மேலும் வலிமை சேர்க்க வருகிறது முன் செல்லடா தொடர். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 7 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மத்திய அலை வரிசையில், 7:30 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலும்.

0: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்து மகிழலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்கள் தம் சிறுவயதில் அச்சுத ராமசாஸ்திரி அவர்களிடம் இசை பயின்றார். பின்னர் முனுகண்டி வெங்கட்ராவ் அவர்களிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். டாக்டர் பினாகபாணி அவர்களிடம் சிறப்பு பயிற்சி பெற்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இசை உலகின் முன்னணி இசை கலைஞரானார். இசையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் அகில இந்திய வானொலி விஜயவாடா நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றினார். இனிமையான குரலில் அற்புதமான கற்பனை வளத்துடன் கூடிய ராக ஆலாபனைகளும் நிரவல் ஸ்வரம் ஆகியவற்றை சிறப்பாக பாடும் திறனும் படைத்தவர். ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்ட இவர் பிரபல ஹிந்துஸ்தானி ராகங்களையும் சிறப்பாக பாடி வந்தவர். ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் அம்போலு முரளி கிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராம மோகனராவ் அவர்கள் மிருதங்கம். சரசீருகாசன பிரியே நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். ஹிமகிரி குமாரி ரகுப்ரியா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: பாட்டு ஒலிபரப்பானது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 10 மணி. ஆகாஷவாணி நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:20. நேற்று சுதந்திர தினத்தை ஒட்டி நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஒலிபரப்பான மயக்கும் மாலை வித் ஜனனி திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ்.ஜே. ஜனனி அவர்கள் பங்கேற்ற சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் நாம் கேட்டு ரசிக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி மயக்கும் மாலை வித் ஜனனி. திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ்.ஜே. ஜனனி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்.ஜே. நிஷா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கோங்க மேம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பா உங்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: மிக்க நன்றி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூங்க மேம். ஸோ இப்போ ஜனனி மேம், மியூசிக்ல உங்களுக்கு இந்த அளவு ஆர்வம் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட்ல மற்ற குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது நீங்க மியூசிக் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, இதை பத்தி சொல்லுங்க.
2: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ நானே என்னோட சின்ன வயசுல ஒரு போட்டோ வந்து இப்ப சமீபத்துல பார்த்தப்போ, 3 வயசு இருக்கும் போது வீட்டுல என்னோட அங்கிள் என்னோட தாய் மாமா வந்து கீபோர்டு அண்ட் கிட்டார் அப்போ கத்துட்டு இருந்தாங்க. கீபோர்டு அதெல்லாம் இருந்தது இல்லையா, சோ பக்கத்துல வந்து ஹெலிகாப்டர் டாயும் இருந்தது. நான் வந்து அந்த ஹெலிகாப்டர் பக்கம் போகாம கீபோர்ட்லதான் என்னோட கை போன போட்டோ நான் பார்த்தேன். சோ அப்பல இருந்துதான் வந்து மியூசிக்ல இன் டேலண்ட வந்து கண்டுபிடிச்சாங்க என்னோட அங்கிள் தான். சோ கண்டுபிடிச்சு முறையா கர்நாடிக் மியூசிக் கத்துக்க வச்சு, சோ அப்படிதான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. சோ 5 இயர்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அங்க கடலூர்ல இருக்கும் போது, சோ அப்படிதான் வந்து இட் ஸ்டார்டட்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இவ்வளோ சின்ன வயசுல சக்ஸஸ் வந்தாச்சு, அப்பவே நான் மியூசிக் தான் கெரியரா பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 5 வயசுல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஸ்டேஜ் ஃபியர் எப்பவாவது இருந்திருக்கா?
2: ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்ல. சோ நான் பாடுனா டக்குன்னு பாடிடுவேன். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்து இருக்கிறதா என்னோட அங்கிள் கண்டுபிடிச்சாங்க. சோ அப்படிதான் ஆரம்பிச்சது என்னோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடலூர்ல, அதுக்கப்புறமா வேரியஸ் பிளேசஸ் இன் தமிழ்நாடு அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து 7 வயசுல நாத ஒலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சாங்ஸ் ஆல்மோஸ்ட், அது வந்து நான் இன்ஃபேக்ட் 1 ஹவர்ல ரெக்கார்டிங் முடிச்சதா வந்து சொன்னாங்க. சோ அந்த மாதிரி திறமைகளை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வர்க் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: சோ அது வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த கின்னஸ் ரெக்கார்ட்காக பண்ணீங்களா மேம்?
2: அந்த ஆல்பம் இல்ல, அதுக்கப்புறமா வந்து என்னோட செகண்ட் ஆல்பம் தமிழ் பாப் ஆல்பம், அது வந்து பூங்காற்று அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா நான் லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது என்னோட அங்கிள் ஜேஎஸ்டி ஆடியோ அப்படின்ற ஆடியோ லேபிள் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. அதுக்கு மியூசிக் வந்து மறைந்த லெஜெண்ட் எல் வைத்தியநாதன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறைந்த மிகப்பெரிய மியூசிஷியன் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் வந்து அப்போ கவி பேரரசு வைரமுத்து சார் எழுதிருந்தாங்க. சோ அந்த ஆல்பமோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனா வந்து அமைஞ்சதுன்னே நான் கண்டிப்பா சொல்வேன். அண்ட் அந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு தீம் பேஸ்ட் இருக்கும், லைக் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறது, அடுத்த ஜெனரேஷன்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தமிழ் பாப் ஆல்பம் பண்ணியிருந்தோம். சோ அண்ட் அது மட்டும் இல்லாம கர்நாடிக் மியூசிக்லயுமே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற மியூசிக் அகாடமியில ஒரு திருப்புகள் பாடினதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க எனக்கு. சோ இந்த மாதிரியான தருணங்களாலதான் வந்து மியூசிக்க நான் வந்து மேன்மேலும் படிச்சு பெர்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம கம்போசிங்லயும் என்னோட ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்க முடிஞ்சது. அண்ட் அப்பவே இருந்து நான் வந்து கீபோர்ட் வாசிச்சுட்டே வந்து பாடுவேன். கீபோர்ட்ல வந்து என்னோட அங்கிள் தான் எனக்கு மென்டர், என்னோட ஃபர்ஸ்ட் குரு. அவங்க வந்து மாத்தி மாத்தி என்னை வந்து ட்ரில் பிராக்டிஸ் மாதிரி அந்த 72 மேலக்கத்தாஸ்ல இத்தனாவது மேலக்கத்தா என்ன அதை கீபோர்ட்ல வாசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கில்ஸ வந்து எங்க எங்கெல்லாம் வந்து பாசிபிளா பண்ண முடியுமோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது என்னோட ஸ்கூல் ஸ்டடிஸ் அவர்ஸ் போக எனக்கு மியூசிக் தான் வந்து ஒரு முழு மூச்சா இருந்தது அப்படின்னு நான் வந்து சொல்வேன்.
1: சூப்பர், கேட்கவே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க சுதந்திர தின

0: வயசுலயே நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அவார்ட் கிடைச்சப்போ உங்களுக்கு அந்த வயசுல என்ன தோணுச்சு? அவார்டை விட அந்த நாள்ல வேற ஏதாவது மெமரபிள் மொமெண்ட் இருந்துச்சா?
1: ஆமா, அந்த வயசுல எனக்கு வந்து அவ்வளவா வந்து விஷயம் தெரியும்

0: விளையாட்டாலும் சரி, நமக்கு இந்த ஒரு ரெகக்னிஷன்ல நம்ம வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரைவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அந்த ஒரு மோட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வளர்த்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. சோ தட் வாஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் மீ.
1: அந்த நேஷனல்
0: அவார்ட், ஆமா, நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக், அது வந்து இப்ப வந்து பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லேட் ஸ்ரீ கிஷன் காந்த் அவங்க கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணேன். மிகப்பெரிய ஆனர் அது. சோ இன்னமும் ஐ செரிஷ் எவ்ரி மொமெண்ட் தட் ஹஸ் கிவன் மீ மச் இன்ஸ்பிரேஷன்.
1: இந்த மொமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது எங்களுடைய ஆல் இண்டியா ரேடியோ மொமெண்ட் பத்தி கண்டிப்பா கேட்கணும்னு தோணுது. சோ எங்களுடைய ப்ரோக்ராம் ஹெட் சௌமியா மேம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க ஒரு குட்டி கவுன் போட்டுட்டு நிறைய லெஜண்டரி சிங்கர்ஸ் கூட நீங்க அங்க வந்து பாடி இருக்கீங்க. சோ எல்லாரும் ஒரு கேள்வி கூட உங்ககிட்ட கேட்டாங்களாம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் கடலூர் எஸ் ஜனனி அப்படின்னு கியூட்டா சொன்னதாகவும், அதுவும் போல்டா நீங்க எல்லாருக்கிட்டையும் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணதா சொன்னாங்க. அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: சொன்ன மாதிரி சௌமியா மேம் சொன்னது கண்டிப்பா ஞாபகம் வருது. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோட எனக்கு கனெக்ஷன் வந்து டேட்ஸ் லாங் அகோ. 6-7 வயசுல இருக்கும் போதே பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி ஒரு சாங் பாடினதுல இருந்து மை ஜேர்னி ஸ்டார்ட். அண்ட் இப்போ நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோட ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். அண்ட் மை ஜேர்னி ஸ்டில் கோஸ் ஆன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தூர்தர்ஷன் ஆல்சோ. இப்ப லாஸ்ட் இயர் ஒரு ஸ்பெஷல் தமிழ் சித்திரை நாள் அன்னைக்கு ஒரு ஆனந்த ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூஷன் கான்சர்ட் பிரத்யேகமா பண்ணினோம். அண்ட் அது வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. அண்ட் லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார், உன்னி கிருஷ்ணன் அவர்கள், இவங்க மூணு பேரோட மகாகவி பாரதியாரின் வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து 2012 நம்ம ஜேஎஸ்டி ஆடியோ லேபிள்ல தயாரிச்சு பண்ணினோம். இந்த ஆல்பம் எப்படின்னா முழுக்க முழுக்க மகாகவி பாரதியார் பாடல்கள் தான். சோ இதை வந்து நான் கம்போஸ் பண்ணி மியூசிக் ப்ரொடக்ஷன் மியூசிக் எல்லாமே பண்ணி சொன்னேன் இல்லையா, எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார், உன்னி சார், இவங்க மூணு பேரோட ஒரே ஆல்பம்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் அமைஞ்சது. சோ இதுல பிரத்யேகமா ஒரு சாங் பாத்தீங்கன்னா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி அப்படின்னு, இந்த ஒரு சாங்ல இவங்க மூணு பேரும் பாடியிருக்காங்க. சோ இந்த சாங்ல நானும் பாடிட்டேன். சோ நாலு பேரும் இந்த சாங்ல பாடியிருக்கோம். இந்த சாங் இஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் மீ.
1: ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன்.

0: இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா உங்ககிட்ட இந்த விஷயம் கண்டிப்பா கேட்டே ஆகணும் மேம். இப்போ பானுமதி அம்மா மியூசிக் டைரக்டரா சில படங்கள்ல அவங்களுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா அருவி மூவில பிந்து மாலினி மேம் வந்து அவங்களுடைய மியூசிக் டைரக்ஷனை கொடுத்திருப்பாங்க. பெண்கள் இந்த மியூசிக் டைரக்ஷன்ல ரொம்ப இந்த மாதிரி விரல் விட்டு சொல்லக்கூடியவங்க தான். அதுக்கப்புறம் நீங்க தான் இப்போ ரயில் மூவில ஃபீச்சர் ஃபிலிம்ல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ குறைவான பெண்களே இருக்கக்கூடிய இந்த இசை அமைப்பு அதில் உங்களுடைய பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இந்த சக்சஸ்ஃபுல் ஜேர்னி பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க.
1: ஷியோர் ஷியோர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மகாகவி பாரதியாரோட அந்த ஆல்பம் வந்து ஒரு டைரக்டர் திரு நந்தன் அவர்கள் வந்து கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி 13-14 கேட்டேன். கேட்டு அப்போ மியூசிக் பண்ணினோம் அந்த படத்துக்கு. திறமை வந்து எங்க யார் பண்ணாலுமே வந்து அது தட் வில் கண்டிப்பா வந்து அது ஷைன் ஆகதான் செய்யும். ஸோ நான் வந்து இந்த விமன் மென் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் பயசை தாண்டிதான் நான் வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட பாக்குறேன். எனி டேலண்ட் will have its own time and moment to shine அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். அகைன் என்னோட குருஜி அவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும். லெஜண்ட் பத்ம விபூஷன் செவாலியர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவங்க என்னோட கர்நாடிக் கிளாசிக்கல் குரு. அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணினோம் இந்த படத்துல. அவங்களோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு அனுபவம் வந்து என்னால கண்டிப்பா மறக்க முடியாது. என்னோட குருஜியவே பாட வச்ச அனுபவம். அண்ட் அந்த சாங் வந்து பூவே பேசும் பூவே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா படத்துல வந்து அகைன் விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாலகா ஸ்ரீராம் அவங்க எல்லாருமே வந்து பாடியிருக்காங்க. ரயில் படத்தோட 10 ரோல்ஸ் மல்டிபிள் ரோல்ஸ்க்காக சாங் ரைட்டர் சிங்கர் அப்படின்னு அந்த மாதிரி 10 ரோல்ஸ் அஸ் அ மியூசிக் டைரக்டர் அப்போ ப்ரொடியூசர் அர்கிஞ்சர் ஸ்கோர் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரோல்ஸ்க்காக எனக்கு அந்த ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது டைட்டிலும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் என்னோட பேர் இடம் பெற்றிருக்கு.
0: சூப்பர். தசாவதாரம் மாதிரி நீங்க ஒரு
1: அப்படிலாம்.
0: Okay, great, ma'am.
1: And in the movie, vandu oru women-centric movie a irundadunala kuda, na as a woman vandu in the padathula work pannirukkaradhu, it is an additional added point to it. So, and in the Prabha padam vandu Tamil Nadu state government oda award vaangirukku. Rendavathu movie Rail appadina. Rail vandu romba oru nativity ana oru folklore subject. Theni andha oru vattaratha saarndha oru kadai. Baskar அவர்களோட டைரக்ஷன்ல வந்தது. அண்ட் டிஸ்கவரி சினிமாஸ் திரு வேடியப்பன் அவர்கள் தான் ப்ரொடியூசர். அண்ட் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு ஃபோக்லோர் கலந்த ஒரு சப்ஜெக்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மியூசிக்கலி ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் பல்கேரியா போய் அங்க இருக்கிற யூரோப்ல இருக்கிற அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணேன். பல்கேரியன் நேஷனல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணினோம். அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். ஒன்னு வந்து பக்கா நேட்டிவ் ஃபோக் இந்தியன் ஃபோக் பேஸ்ட் ஒரு மெலடி பூ பூக்குது அப்படின்னு அது நான் தான் பாடியிருக்கேன்.
0: நீங்க ஒரு ரெண்டு வரி உங்களுடைய இந்த மெமரிஸ் இவ்வளவு அழகா சொல்றது அப்படியே பாடி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஷார் ஷார் ஷார். அண்ட் இந்த சாங் வந்து பிரத்யேகமா சிம்பனி வெர்ஷனா வந்து நமக்கு கேக்கும். ஏன்னா இது

வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். அதுல இந்த ஃபியூ லைன்ஸ், கடக்கால நடக்கம்போ கருவழிச்சு பாத்துருச்சு, கொட கூலே வாங்க முன்ன கோட்டையிடு விழுந்துருச்சு, பொடக்காளி கிணத்து குழி பொங்கி மூடு கடிச்சிருச்சு,

0: மியூசிக் இண்டஸ்ட்ரியில அதுவும் ஒரு பொண்ணா நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இதில் இருந்திருக்கும், நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய தாய் மாமா தான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்து மியூசிக் பேண்ட்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள்.
1: என்னோட அங்கிள் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு

0: குரு ஃபர்ஸ்ட் மென்டர்லாம் இப்ப போய் இப்ப என்னோட அங்கிள் வந்து என்னோட மேனேஜர் செக்ரட்டரி சோ அப்படியும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் லைக் டூ மெனி ஜானர்ஸ் டு ஃபோக்கஸ் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இது வந்து ஒருத்தரோட பங்களிப்பு மட்டும் இல்லாம என்னோட அங்கிள் வந்து அவங்க லைஃபையே இதுக்காக டெடிகேட் பண்ணி தான் வந்து பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். சோ என்னோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றியும் தான். சோ அது மட்டும் அதுல நோ டவுட் அட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இப்ப பேண்ட் வந்து தி எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேண்ட்ல நான் வந்து பல்வேறு ஜானர்ஸ்ல இசை நிகழ்ச்சிகள் கொடுக்குறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல மார்கழி சீசன் வரும் இல்லையா டிசம்பர்ல, சோ அந்த மயிலாப்பூர் அந்த மாதிரியான கோர் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபியூஷன்ல வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு.
1: ஸோ இப்போ உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கும் போது தாய் மாமா தாண்டி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா விமன் அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க?
0: அதாவது என்னோட

0: ஈடுபட்டு இருக்கோம் அண்ட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு.
1: ஸோ இப்போ உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கும் போது தாய்மாமா தாண்டி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா விமன் அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க?
0: அதாவது என்னோட ஹோல் என்டையர் ஃபேமிலியுமே, என்னோட அம்மா அப்பா மெயினா வந்து என்னோட தாத்தா பாட்டிய சொல்லணும். ஏன்னா என்ன என்னோட சின்ன வயசுல மியூசிக் கிளாஸ்க்கு எல்லாம் பாட்டி தான் கூட்டிட்டு போவாங்க. தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்காங்க. அவார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்றதுக்கு ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் கேதர் பண்றதுல இருந்து, தாத்தா வந்து ஒரு கச்சேரி ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து தாத்தா பாட்டி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, இப்பவும் இருக்காங்க. அண்ட் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க என்னோட அப்பா இப்போ அபுதாபியில இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். அபார்ட் ஃப்ரம் மை அங்கிள் அண்ட் ஃபுல் ஃபேமிலியுமே என்னோட மியூசிக் கேரியர்ல தான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க.
1: நீங்க ஆனா மியூசிக் ஃபேமிலி இல்ல, இசை குடும்பம் இல்ல, ஆனா நீங்க தான் முதல் பர்சன் இல்லையா?
0: ஒரு மியூசிக் டைரக்டரா பிளேபேக் சிங்கரா Actually, as a creator, as a musician, நான் வந்து இதையும் கனெக்ட் பண்றேன். நான் வந்து கிராமி அவார்ட்ஸோட ஓட்டிங் மெம்பர் அண்ட் அதுலயும் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அட்வொகேசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இப்ப நம்ம வந்து கிராமி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏஐ வந்து யூஎஸ்ல இருக்கிற அந்த பெரிய ஆர்கனைசேஷனே வந்து ஏஐ புறக்கணிக்கிறாங்க. சோ அஸ் எ கிரியேட்டர் அஸ் எ மியூசிஷியன் நான் வந்து ஐ டோன்ட் ஸ்டாண்ட் பை தட். பட் ஏஐ டெக்னாலஜி எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து ஏஐ இஸ் ஆஃப் யூஸ் டு மெனி அண்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். பட் ஒரு கிரியேட்டரா இருக்கிறதுனால நான் அதுக்கு வந்து கண்டிப்பா தோண நிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் பண்ற விஷயத்த இன்னொரு டெக்னாலஜி குடுக்குதுன்னா அது வந்து
1: ஒரு ரியலிஸ்டிக்கா இல்லாம அண்ட் வரும்போது எல்லாரும் ஹைப்பா பாத்துட்டு இருந்தோம், போக போக ஒரு திகட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு.
0: ஆமா, பட் நீங்க சொல்ற அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இப்ப வந்து நிறையவே வந்து வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. சினி மியூசிக்கு ஈக்குவலா இப்போ இப்ப என்னுடைய நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இப்போ ஒரு என்னோட ஓம் நமோ வெங்கடேஷாய சாண்டிங் ஆகட்டும் சரி, இல்ல நாரி சக்தி அப்படின்னு ஹிந்தியில நான் வந்து பண்ணிருக்கிற விமன்ஸ் டே சாங் அப்படின்னு ஒரு சாங், த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் விமன், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாம அவங்களுடைய பெருமைகளை வந்து பேசுற ஒரு பாடலா ஒரு ஆந்தமா வந்து அது அமைஞ்சது. அது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பயங்கர ஃபேமஸ் அந்த சாங். அண்ட் இப்போ கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த anniversary கொண்டாடினோம், அதுல பாத்தீங்கன்னா என்னோட காமராஜர் சாங் வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து அண்ட் இன் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆல்சோ, சோ அதுல வந்து என்னோட மியூசிக் வந்து ரொம்பவே பிரபலமா இருக்கு.
1: சோ ரொம்ப ஸ்போர்ட்டிவா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103.4 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை வித் ஜனனி.

0: சாங் ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு. இவ்வளோ வருடங்களா மியூசிக் பயணம், மியூசிக்கு மொழியே இல்லை, எல்லையும் இல்லை இல்லையா? உங்க வாழ்க்கையில மியூசிக் உங்களுக்கு கத்து கொடுத்த மிகப்பெரிய லெசன் என்ன?
1: ஓ, மியூசிக்னாலே வந்துட்டோம்னா எவ்ரிடே இஸ் எ லேர்னிங் லெசன் தான். சோ எவ்ரிடே நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். இட் இஸ் நாட் லைக் ஒரு பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் சரி, ஆர் பல்வேறு ஜானர்ல வந்து மியூசிக் பண்றதாகட்டும் சரி, இல்ல ஒரு கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் அரேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப ஓபன் மைண்டடா இருக்கிறதுனாலதான் என்னால இவ்வளோ ஜானர்ஸையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னு சொல்றேன்.
0: இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஸோ ஸ்பெஷலா ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வருது?
1: இந்தியா அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட நேஷனல் பிளாக் ஞாபகம் வரும், நேஷனல் சிம்பிள் ஞாபகம் வரும். எனக்கு வந்து டு ஆட் டு இட், நான் 2022 நேஷனல் ஆந்தம் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணினேன், ஜனகணமன. அது வந்து இன் கொலாபரேஷன் வித் சோஃபியா செஷன் ஆர்கெஸ்ட்ரா பல்கேரியா. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், செலிப்ரேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் அது மட்டும் இல்லாம பாரதியாரோட வந்தே மாத்திரம் ஆல்பம் அண்ட் ஆனந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதிகையில ஒரு ப்ரோக்ராம், என்னோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றது 2009 அந்த பர்டிகுலர் கான்சர்ட் டிடி பொதிகையில போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, ஏ நான் இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம் பார்த்தோம், நான் இந்த ப்ரோக்ராம் நாங்க வந்து வருஷந்தோறும் பாத்துருவோம், தவறவே மாட்டோம் அப்படின்லாம் வந்து பயங்கரமா சொல்வாங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ரீச் ஆச்சு amongst audience. So all those moments வந்து நான் கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் டே போயும் எப்பயும் எவ்ரி இயர் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்ரியாட்டிக் சாங் எது? அந்த பாடல்ல உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்?
1: நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். பாரத சமுதாயம் வாழ்கவே, மகாகவி பாரதியாரோட அந்த ஒரு சாங் வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த சாங் வந்து அந்த ஆல்பம் வந்து மாத்திரம் ஆல்பத்துல இருந்து இருக்கு. இது வந்து எஸ்பிபி சார் பாடியிருந்தாங்க. அண்ட் அதுல இந்த ஃபியூ லைன்ஸ், பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமே நீ உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, புலனில் வாழ்க்கை இனி உண்டோ, நம்ம இழந்த வாழ்க்கை இனி உண்டோ, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு,

0: காப்போம். தனியொருவன் குணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.
1: சூப்பர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் சரி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் சரி, நிறைய கலை மாமணி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் பெஸ்ட் நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்காக உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2001 நீங்கள் வாங்கின அவார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருப்பீங்க. பட் ஒரு இசை கலைஞருக்கு எது ஒரு சிறந்த அவார்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சிறந்த அவார்டு அப்படின்னா ரசிகர்களுடைய ஃபீட்பேக். அதாவது ஒரு சாங் வந்து இப்போ யூடியூப்ல நிறைய கேட்டு நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றத ஓப்பனா வந்து கமெண்டா வந்து குடுக்கறாங்க இல்லையா, அது வந்து இன்னும் மோர் வேல்யூபிள் அவார்டா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த லிசனரை எப்படி டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் எல்லாம் நிறைய வரும். சோ அதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் அப்கோர்ஸ் இந்த மாதிரி அவார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நாட் ஒன்லி தட், இப்போ என்னோட ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல எனக்கு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனர் தான். அண்ட் எஸ், அண்ட் நான் வந்து அவார்ட் வாங்கின ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, யூஎஸ்ல இருக்கிற கலிபோர்னியாலையும் அட்லாண்டாலையும் நான் இப்போ ஜட்ஜா இருக்கேன். சோ அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் இன்ஸ்பிரேஷன்.
1: ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை வித் ஜனனி.

0: கண்டிப்பா மியூசிக் இல்லனா அந்த டே ஃபுல்லி லைக் ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஐ டு சம் மெடிடேஷன் ஆர் அந்த மாதிரி பிரமா குமாரியோட ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுவேன். பட் மியூசிக் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது.
1: ஓகே கிரேட். பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது லக்கி ரொட்டீன் இல்லாட்டி ஹாபிட் இருக்கா, சீக்ரெட் வச்சிருக்கீங்களா?
0: அதாவது நான் வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்ந்து நான் வந்து பரமாத்மாவுடைய அவரோட நினைவுல வருவேன். சோ அதுதான் வந்து தட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸே இல்லையா. நம்ம இயங்குறோம் அப்படின்னாலே அது வந்து கடவுளோட சக்தியில தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு ஒரு ஐடியாலஜிய நான் வந்து அப்பப்போ நினைச்சுப்பேன். சோ அந்த அதுலதான் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், எந்த ஒரு சேலஞ்சையும் ஹேண்டில் பண்ற ஒரு பவர், அதெல்லாம் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த பிரம்மா குமாரிஸோட ராஜயோகா மெடிடேஷன் மட்டும் இல்ல அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனே வந்து அதுதான் சொல்லி தராங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐ டிரா சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட்.
1: சூப்பர். ஆன்மீகமும் இசையும் சேர்ந்தா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, நீங்க பலவிதமான மியூசிக் ஸ்டைல்ஸ்ல வர்க் பண்ணிருக்கீங்க, உங்க பர்சனல் ஃபேவரட் ஜெனர் எது?
0: எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரல் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா வேர்ல்ட் மியூசிக் அண்ட் ஆர்கெஸ்ட்ரல ஃபியூஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். இன்னும் மட்டும் இல்ல, பட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபேவரைட்ஸ் லைக் வேர்ல்ட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், ஹிப்ஹாப், அப்புறம் நியூ ஏஜ், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இசையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, ஸோ எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு பாடலை கேட்ட உடனே இந்த சாங்கை நான் பாடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
0: ஆக்சுவலி நிறைய பேர் என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு சாதனா சர்கமோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படி சொல்வாங்க. சோ நான் வந்து அவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசுல வீட்டுல வந்து கராக்கே எல்லாம் அங்கிள் பிளே பண்ணுவாங்க, சோ அதுல பாடியிருக்கேன். லைக் ஸ்நேகிதனே சாங், சோ நான் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கிற வாய்ஸஸ் கேட்டு நான் பாடியிருக்கேன். சோ அந்த மாதிரி நடந்திருக்கு.
1: சூப்பர். யாராவது உங்களோட வாய்ஸ் கேட்டு இந்த மாதிரி சாதனா சொர்க்கம் சொன்ன மாதிரி பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்களே, ஏன்னா நான் பேசும்போது உங்களோட வாய்ஸ் லைட்டா பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வாய்ஸ்.
0: ஆமா கண்டிப்பா சொல்லிருக்காங்க, எனக்கு நான் நாட் ஜோக்கிங் ஆர் நான் வந்து பொய் சொல்லல, நிஜமாவே சொல்லிருக்காங்க உங்களோட வாய்ஸ். நான் வந்து கர்நாடிக் பாடும்போது லைக் கர்நாடிக் பாடும்போது உங்க வாய்ஸ் பாம்பே ஜெயஸ்ரீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எந்த பாடல சொல்லுவீங்க? உங்க போன்ல மோஸ்ட் பிளேட் சாங் எது?
0: நிறைய சாங்ஸ் நான் வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கேக்குதோ அப்பப்பெல்லாம் கேட்போம். இப்ப கார்ல போகும்போது நிறைய சாங்ஸ் கேட்போம், ஏன்னா இப்ப நமக்கு கிடைக்கிற டைம்ல தானே கேட்க முடியும் இல்லையா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் நான் நிறைய கேட்பேன். எர்த் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராஜா சார் சாங்ஸ், ரஹ்மான் சார் சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே நான் வந்து கேட்பேன்.
1: ஓகே, சினிமால உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்னா எதை சொல்வீங்க? அடிக்கடி ஹம் பண்ற சாங் இல்ல க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாங் இருக்கா?
0: ராஜா சாரோட இப்போ அன்னக்கிளி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரஹ்மான் சாரோட காற்றேன் வாசல் வந்தாய் அத மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ யா,
1: ஒரு சாங் எங்களுக்காக ரெண்டு வரி பாடி காட்டுறீங்களா? ஃபேவரட்.
0: ஓகே.

0: சூப்பராக போயிட்டுருக்க நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக உங்களுக்கு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்ருக்கு. ஸோ இதில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்காமல் பதில் சொல்லணும். ஓ, ரெடியாக இருக்கீங்களா?
1: யா, ஷூர். ஓகே
0: ஓகே. ஒரு நாள் முழுக்க மியூசிக் இல்லாமல் இருக்க முடியுமா? மியூசிக் இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா?

இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காற்றில் இந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே, ஜானகி அம்மாவோட வாய்ஸ் அண்ட் அதான் சொல்றேனே சுஷிலா அம்மாவோட வாய்ஸ், நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று

0: மியூசிக் டைரக்டர் சிங்கர் எஸ் ஜே ஜனனி அவங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட பாடிட்டே இருப்பீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசுல இருந்தே மியூசிக்ல இருக்கிறதுனால அது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு.
1: ஆமா, இப்ப கான்சர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எஸ் வி டூ வாய்ஸ் பிராக்டிஸ், வி டூ ஒரு ஒரு ரிஹர்சல் மாதிரி நம்மளே பண்ணுவோம். அண்ட் நாட் ஒன்லி தட், இப்போ நான் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங் எல்லாம் பண்றதுனால என்னோட ஹோம் ஸ்டுடியோலயும் வந்து நான் நீங்க சொல்ற மாதிரி சதா நேரமும் வந்து இசைதான் ஒழிச்சிட்டு இருக்கோம். சோ பாவம், ரொம்ப பாவம் என்ன சுத்தி இருக்கிற மக்கள் தான், ஏன்னா போட்ட லைனே திருப்பி திருப்பி திருப்பி போட்டு போட்டு போட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். They are so tolerant.
0: இப்போ மறக்க முடியாத ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்களேன். ஏதோ ஒரு ரெக்கார்டிங் வந்து ஒரு ஃபன்னியான ரெக்கார்டிங்கா இருந்திருக்கலாம், இல்ல சீரியஸான மொமெண்டா கூட இருக்கலாம், பட் இந்த ரெக்கார்டிங் லைஃப் டைம்லயே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: மறக்க முடியாத ரெக்கார்டிங்ஸ் நிறைய இருக்கு. என்னோட குருஜியை வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என் மியூசிக்ல பாடுவார் நானே கண்டிப்பா நினைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சார் ரெக்கார்டிங், எஸ்பிபி சார் கூட நான் நிறைய ஆல்பம்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பூங்காற்று ஆல்பம் மட்டும் இல்லாம இஎம்ஐ யூனிவர்சல் மியூசிக் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆல்பம் ஒன்று பண்ணோம், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம். ஆனா அது மட்டும் இல்லாம வந்தே மாத்திரம் ஆல்பம், அப்புறம் கேளுங்க கேளுங்க சோசியல் காஸ்க்காக நான் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கேளுங்க கேளுங்க நான் இப்போ ரீசெண்டா கூட நான் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் சரி, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த நஷா முக்த் விக்சித் பாரத் அண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஆன்டி ட்ரக்ஸ், அதாவது அதற்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு பிளட்ஜ் எல்லாம் கூட படிச்சாங்க இல்லையா. சோ அதுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு ப்ரமோட்டிவ் ஆஸ்பெக்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சாங் கேளுங்க கேளுங்க அப்படின்னு that is an anti tobacco drug and liquor awareness song that is there released in Tamil, Kannada and Hindi.
0: Oh wow, super ma'am. Okay ma'am, so rapid fire round romba sirappa mudinjathu.
1: Thank you
0: நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க.
1: Sure.
0: ஃபைனலா எங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்காக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன்.
1: வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம்.

0: இந்த சாங் வந்து என்னோட வந்தே மாத்திரம் ஆல்பம்ல ஹரிஹரன் சாரோட நான் பாடி இருந்தேன்.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க. இந்த ஃபுல் 1 ஹவர் நீங்க கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அவ்வளவு வேல்யூபிளா இருந்தது. இவ்வளோ நேரமும் உங்கள் வேல்யூபிள் டைமை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க

0: கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய இசை பயணம் மென்மேலும் சிறக்க எங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பா பெரிய வாழ்த்துக்கள் மேம்.
1: அண்ட் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஷிங் யூ ஆல் எ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. யா, தேங்க் யூ சோ மச்.
0: இவ்வளவு நேரமும் திரைப்பட இசையமைப்பாளர் பாடகி எஸ் ஜே ஜனனி இணைஞ்சிருந்து நம்ம கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதூளுங்க.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11 மணி. கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நேற்று சுதந்திர தினத்தன்று நமது FM ரெயின்போ 103 கோவையில் ஒலிபரப்பான சிறப்பு நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம். டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
5: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு சிறப்பு மிகச்சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இத்தனை நாள் நீங்க டாக்டரை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் எங்கிட்ட கோச்சுக்கிட்டீங்க. டாக்டர் வந்திருக்காரு பாருங்க. இப்ப டாக்டர் ஒரு

0: ஹலோ சொல்வர், நீங்களே யாருன்னு கண்டுபிடிச்சுப்பீங்க. டாக்டர் வெல்கம்.
1: ஹலோ, நமஸ்காரம், ஹாப்பி மார்னிங். நமஸ்காரம் தான் நான் சொல்றது, குட் மார்னிங் சொல்றது இல்ல, நமஸ்காரம், ஹாப்பி மார்னிங்.
0: இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், தி கிரேட் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. டாக்டர் கிட்ட வந்து என்ன, டாக்டர் நீங்க இந்த மாதிரி ஒரு கெஸ்டா ஸ்பெஷல் விருந்தினரா வரணும் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு வந்துட்டாரு டாக்டர். இப்ப டாக்டரை நம்ம ஆகஸ்ட் 15th ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்காக டாக்டரை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் டாக்டர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறலாமா? வெறும் ஒரு ப்ரோக்ராமோட வைண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? டாக்டர் வந்து எத்தனை கேள்வி கேட்கணும் நம்ம. உங்கள் சார்பாக நான் கேட்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. வெல்கம் டு த ஷோ டாக்டர்.
1: தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ.
0: டாக்டர், இப்போ நாங்கள் வந்து ஒரு சாய்வு நாற்காலின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், அது வந்து சீனியர் சிட்டிசன். அது உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லை, நீங்கள் பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் யங், நீங்கள் 24 சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த 84 நாங்கள் வந்து கௌரவப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக டாக்டர் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இது கூல் டாக்டராக இருக்கீங்க? எப்போவுமே ஈஸி டு பி வித் யங்ஸ்டர்ஸோடு இருக்கீங்க, அங்கே போய் மேரத்தான் ஓடுறீங்க, எங்கே பார்த்தாலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்க முடியுது, சிரிச்ச முகத்தோட ஜாலியாக. எப்படி உங்களுக்கு முடியுது டாக்டர்?
1: ஹவு கேன் யூ பி அ கூல் டாக்டர் பிகாஸ் யூஆர் அ செலிபிரிட்டி, யூ ஷுட் பி சரௌண்டட் பை சம் செக்யூரிட்டி பீப்புள். இப்போ பார்த்தாலும் சிரிக்கிறீங்களே, எப்படி கூலாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரி எங்கள் ரசிகர்கள்லாம் நான் ஃபேன்னு சொல்கிறது. ஸோ 100 ஃபேன் கூல் ஆயிரும் இல்லை? நீங்கள்
0: என்னுடைய
1: நீங்கள் ஏர் கண்டிஷனர் மேடம்.
0: டாக்டர் உங்களுக்கு ஊர் ஃபுல்லாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா?
1: ஆமாம்
0: ஆமாம். நீங்கள் இன்னொருத்தரை வந்து உதாரணத்துக்கு எடுக்க வேண்டாம், உங்களுக்கே அத்தனை ரசிகர்கள். அதுதான் கேட்குறேன், எப்படி சாத்தியம்? டாக்டர்ஸ் வந்து பொதுவாக கொஞ்சம் தான் பேசுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தால் பேசுவாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் கலகலகலான்னு பேசிட்டு எப்படி முடியுது டாக்டர் உங்களுக்கு?
1: அதாவதுங்க, டாக்டர் தொழிலில் பேச தெரிஞ்சால் தான் டாக்டராக இருக்க முடியும். டீச்சருக்கும் அதே மாதிரி தான். பேசுறது அந்த லாங்குவேஜில் கனிவான பேச்சு வரணும், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் அ மைண்ட். தி மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வெரி பவர்ஃபுல். கான்ஷியஸ் மைண்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அந்த கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் உள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளி மனசில் வரும். உள் மனசில் நான் என்ன பேசுனா இவனை சந்தோஷப்படுத்த முடியும், வாட் கேன் ஐ டூ டு மேக் திஸ் மேன் ஹாப்பி. ஒரு தடவை ஒரு பாதிரியார் வந்திருந்தார்
0: உங்களை பார்க்கறதுக்கு.
1: ஆமாம், அவருக்கு 70 தாமஸ் அக்வைனஸ் சொல்லும் பேரை சொல்ல அவர் தப்பில்லை. அவர் இந்த செயின்ட் மைக்கேல்ஸ் கேத்தட்ரல் வச்சுருக்காரு கோயம்புத்தூரில், பெரிய ஒரு 25 crore போட்டு கட்டியிருக்காரு. வந்தார் கூட ஒரு 80-90 பாதிரியார் கூப்பிட்டு வந்தார். சார், எங்கிட்ட ஹாஸ்டல் இருக்குது அங்கே, நாங்கள்லாம் அன்மேரிட் பீப்புள், வெள்ள ட்ரெஸ் போட்டு வருவோம். இவர் 80-90 மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அங்கே திடீர்னு ஏதாவது காலமாயிட்டார்னா அங்கே பெரிய கலைவரம் ஆகிடும். இங்கே வச்சுக்கோங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டார். கொஞ்சிருங்க பாதிரியார், நானும் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் தான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறது தானே, ஏசப்பா ஏசப்பா நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நான் ஹரே கிருஷ்ணா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இந்த பாதிரியாரை பிழைக்க வச்சுடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், சனிக்கிழமை வந்து விட்டுட்டு போனால் திங்கக்கிழமை ஏதாவது காலமாகிட்ட பாடி எடுத்து போயிடலாம்.
0: அப்படி அப்படி நினச்சிட்டு
1: அத்தனை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. முருகா முருகா முருகான்னு நீங்கள் கொண்டு போய் இன்டென்சிவ் கேரில் போட்டால் அவர் திங்கக்கிழமை வரும்போது உட்காந்து இட்லி சாப்பிட்றாரு. என்னையாது அடுத்த வாரமும் அதே மாதிரி இன்னொருத்தர் மைக்கேல் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். முருகா முருகா முருகா முருகா நாராயணா காப்பாற்றப்படணும். அவருக்கு 90 ஆக்சுவலாக வீடு போக போங்கிறது காடு வாவாங்க அந்த வயசில். அது வியாதி வந்துட்டு மூணு வியாதி, ஹார்ட்டு கிட்னி எல்லாமே மிஸ்டேக். அவர் தாமஸ் அக்வைனஸ் சொன்னது கரெக்ட் தான். இதனால் அது 3 ஏன்னா இந்த ஆள் ப்ரேயர் பண்ணியாக காப்பாற்றி போடுறான் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு என்னை கூப்பிட்டு, அந்த உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம் சார். எனக்கு விருது வேண்டாங்க, நிறைய விருது வாங்கிட்டேன். பிசிராய் அவார்டு வாங்கியாச்சு, அப்புறம் பத்மஸ்ரீ வாங்கியாச்சு, பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியாச்சு. இல்லை, நாங்கள் ஒரு விருது கொடுக்குறோம்னாரு. எப்படிப்பட்ட விருது? நான் ஏசப்பாட்டை கேட்டிருக்கிறேன், இவருக்கு விருது கொடுக்கலாமா வேண்டாம்னு கேட்டு கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன மாதிரி விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 5வது ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங்லேருந்து ப்ரேயரு, ஏசப்பா ஏசப்பா இந்த ஜி பக்த வச்சலத்துக்கு யாரும் விருது கொடுக்கலாம்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு. அப்புறம் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு விருது கொடுக்க போகிறான்னு போனேன். நானும் 10 கூப்பிட்டு போனேன். அங்கே 500 தான். த கிரேட் டிவைன் ஹீலர் அப்படின்னு விருது கொடுக்காரு. தி கிரேட் டிவைன் ஹீலர் அப்படின்னு விருது கொடுத்துட்டாரு.
0: பொருத்தமான விருது தானே டாக்டர்?
1: இல்லை கொடுத்தாரு. வேற ஒன்று, ஒரு பாதிரியார் வந்துட்டு, இது எப்படி, இது ஏசப்பா பேராச்சே, ஏசப்பா பேரில் உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு ஹிந்து ஆச்சே அப்படின்னாரு. நீங்கள் அவரே போய் கேளுங்க. அவர் சொன்னார், இது மாதிரி நோ.

0: இயேசப்பாட்டை கேட்டேன், அவர் சொன்னதான் பண்ணேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் அந்த பாதிரியார் அவங்க பிரதர் கூப்பிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து அவங்க பிரதருக்கு ரொம்ப மோசமாக போச்சு. 4 டிசீஸ், கிட்னி, பிரெயின், ஹார்ட்டு, பிளட்டு கம்மியாக போச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு டி ராமச்சந்திரன் சொன்னார், இது பிழைக்காது, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் டாக்டர் எம்டி எம்ஆர்சிபி எஃப்ஆர்சிபி டாக்டர், நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ப்ரேயர்லேயே நல்லா பண்ணுற ஆளாச்சு
1: அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு.
0: அவரே பாதிரியார். சரி நீ வாங்கினே கையை பிடிச்சி என்னை கூட்டிட்டு போய் அந்த பாதிரியார் ஐஎம்சி 2 பெட் நம்பர் 9 படுத்திருக்காரு, நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அவர் ப்ரேயர் பண்ணார். நான் சொன்னேன், முருகா முருகா முருகா காப்பாத்து அப்படின்னு. 2 நாள் வீட்டுக்கு போயிட்டாரு. இது என்ன, இவங்ககிட்ட என்னமோ நம்ம சக்தி இல்லைங்க, நான் கடவுளை கூப்பிட்றேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அவர் கூப்பிட்றாரு, ஏசப்பா கடவுளை கூப்பிட்றாரு, கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிய வைக்கிறார். 2500 இயர்ஸ்க்கு ஜீசஸ் கிரைஸ்ட் கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். காது கேட்காதவன் மொண்டியாக இருக்கிறவன் நடக்க வைக்கிறார். அப்போ இப்போ இந்த நவீன காலத்தில் எங்கள் கண் டாக்டர் கண்ணு தெரிய வைக்கிறார். பேச முடியாதவனா எங்கள் ராமகிருஷ்ணன் பேச வைக்கிறார். நடக்க முடியாதவனா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார். இது அவனுக்கு எல்லாத்துக்குமே சக்தி கொடுக்கறது கடவுள். கண்ணுக்கு தெரியாத கடவுள் அல்லாவோ ஜீசஸோ முருகனோ குருவாயூரப்பனோ கடவுளை கும்பிட்டோம்னா நீங்கள் சுத்தமான மனுஷனை மாறிடுறீங்க. இல்லை கடவுளை கும்பிட்டு நீங்கள் தப்பு பண்ண முடியாது. இதையே ஒரு கோவில் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். நான் புக் எழுதினேன். எழுதிட்டு போய் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கோபாலபுரத்தில் போய் எங்கள் பெரும் தலைவர் கலைஞர் ஐயாவை பார்த்து இந்த புக்கை கொடுத்தேன். நீ எல்லாம் புக்கு எழுத ஆரம்பிச்சியான்னு கேட்டார். ஆனால் நீங்களாம் கதை எழுதுறீங்க, என்ன எழுதியிருக்கிற அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சத்தியமாக சொல்கிறேன்.
1: டாக்டர் நீங்கள் ரொம்ப அழகாக மிமிக்ரி பண்ணுறீங்க, கரெக்டாக அவர் மாதிரியே பேசுகிறீங்க.
0: என்ன எழுதியிருக்கிறேன்னார். ஆனால் 100 வயசு இருக்கோன்னா என்ன பண்ணுறது எழுதியிருக்கேன், என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாம் 100 இருக்கணுங்க. அப்படியே நான் என்னன்னு கேட்டார். 100% நான் ஸ்மோக்கர், சிகரெட் பிடிக்கூடாது. 100% கொலஸ்ட்ரால் உங்களுக்கு 100 mg இருக்கணும். பிளட் சுகர் 100 இருக்கணும். உங்கள் பிளட் ப்ரெஷர் 100 இருக்கணும். 100 km/month நடக்கணும். உங்கள் மாதிரி 100% சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இப்படி காமிச்சேன். நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னாரு. ஏன்னா அரசியல் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புக்கை கொடுத்துட்டு வந்தேன். அந்த புக்கை மட்டும் இது வரைக்கும் ஒரு 500,000 பிரதிகள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த புக்கை வச்சுக்கிங்களே, ஹெல்த்தி ஹார்ட் ஃபார் லைஃப், ஐ ஹவ் கிவன் 5 lakh காப்பீஸ் ஃப்ரீ. அந்த புக்கினோட விலை 100 வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எழுதிருங்க, எத்தனை புக் எழுதிருக்கேன், 19 புக் எழுதிருக்கேன் மேடம். அங்கே பாருங்கள், திரும்பி பாருங்கள். இது இங்கிலீஷ், இது ஹிந்து ராம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். தமிழ்
1: இதயம் ஒரு கோவில் நான் கொடுத்துருக்கீங்களே.
0: இதயம் ஒரு கோயில், மனசே மனசே, உயிரே உயிரே, நெஞ்சே நெஞ்சே, ஆனந்தம் பேரானந்தம், பல்லாண்டு பல்லாண்டு, காதல் காதல், அன்பே அன்பே. இது என்ன
1: புத்தகம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா டாக்டர்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏது நேரம் சொல்லுங்க.
0: தி பிஸி பர்சன் ஹஸ் காட் டைம் ஃபார் எவ்ரி திங், தி லேசி பர்சன் ஹஸ் டைம் ஃபார் நத்திங். ஐ டோன்ட் கோ டு எ மூவி.
1: இப்படியெல்லாம் சொல்லி எங்களையும் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க.
0: 20 வருஷத்தில் நான் சினிமாக்கு போனதில்லை.
1: ஏ
0: எங்க சினிமா தியேட்டர் போறது இல்ல.
1: உங்க தியேட்டரே இருக்கே,
0: அதை விட 10 தியேட்டர் நல்லா இருக்கு. எங்க சினிமா தியேட்டர் அங்க 5 தியேட்டர் இருக்கு. எங்களது எங்க ஹாஸ்பிட்டல் 10 தியேட்டர் இருக்கு.
1: ஒரு படம் கூட பார்த்தது இல்லையா?
0: 10 வருஷத்துல சினிமாவுக்கு போய் போனது இல்லை மேடம், சத்தியமா சொல்றேன். எங்க சினிமா
1: தியேட்டர்
0: சத்தியமா சொல்றேன். ஒரு மந்திரி கேட்டாரு, என்ன காதல் காதல் சொல்றாரு, ஒரு மந்திரி கேட்டார், யூனியன் மினிஸ்டர் தான். நான் சொன்னேன், அடுத்த வாரம் பாருங்க. காதல்னா உன்னையே நீ காதலிக்க வேண்டும். நீங்க உன்னை காதலிக்க கற்றுக்கொள். நீ செய்யும் தொழிலை கற்றுக்கொள். உன் நாட்டை காதலிக்க கற்றுக்கொள். உங்கள் அப்பா அம்மாவை காதல். யாரை காதலிக்கன்னு சொன்னால் யாரும் இல்லைன்னு சொல். அப்பா அம்மாவை காதல் பண்ணு. காதல் நல்ல வார்த்தை. காதலால் கசிந்துருகி கடவுளையே காதல் பண்ண. அன்பே அன்பே, ஹரே கிருஷ்ணா, சந்தோஷம் சந்தோஷம், அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம், ஹிருதயம் ஒரு க்ஷேத்திரம், ஹெல்த்தி ஹார்ட் ஃபார் லைஃப், அமேசிங் லைஃப், லிவ் லவ் லீவ், லிவ் யூ மஸ்ட் லிவ் வித் லவ். Then you, when you leave behind the world, you must leave behind a legacy. Mahatma Gandhi யாராவது மறக்க முடியுமா? விவேகானந்தர் மறக்க முடியுமா? அப்துல் கலாம் மறக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா, வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், இதெல்லாம் நான் எழுதின புக்கு மேடம்.
1: இதெல்லாம் நீங்கள் எழுதின புத்தகங்கள்.
0: சத்தியமாக நான் எழுதின புக்கு.
1: நம்பி நீங்கள் நான் அதை சொல்ல வேணுமா டாக்டர்? நீங்கள் எழுதியிருக்கீங்க, உங்கள் அனுபவம் இருக்குது, அந்த புத்தகமாகவும் வந்திருக்கு இல்லையா? அதில் இப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஏன் படம் பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்களா? இல்லை படம் பார்க்க நேரம் இல்லையா? இல்லை பிடிக்காதா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
0: நான் சொல்கிறதுங்க, தண்ணீர் தண்ணீர்னு ஒரு ஒரு படம் வந்து
1: கோமல் சுவாமிநாதனோட கதை,
0: வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து. அந்த மாதிரி நல்ல நல்ல நல்ல ஒரு கருத்துக்களோட சினிமா வந்தால் பரவாயில்லை.
1: பார்த்துருக்கீங்க அதெல்லாம்?
0: அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தது தானே.
1: ஆனால் சரி, உங்களுக்குன்னு ஒரு
0: எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டை எது என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் ஆல்ரெடி ரெடி ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியன், தமிழ்நாட்டையோ இந்திய நாட்டையோ கெடுக்கிறது 4 ஐட்டம். 1, சிகரெட்டு கண்டிப்பாக அது பேன் பண்ண.

0: வேண்டிய ஐட்டம். அதுக்கு சிகரெட் சாப்பிட்டா உங்களுக்கு வியாதி வரும்னு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பாயிண்ட் பிரயோஜனம் இல்லை. அது சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பல ஆயிரம்
1: டிஸ்க்ளைமரை போடுறோமே,
0: பல ஆயிரம் கோடி வரும் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த மதுபானங்கள், மகாத்மா காந்தி மதுபானம் வேண்டாம்னு ராஜகோபால் ஆச்சாரியார் போய் சொன்னார், நீ மதுக்கடையை திறக்காதப்பா, தமிழ்நாடு நாசமாக போகும்ல. 40% 50% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ட்ரிங்க் ஆல்கஹால் இன்க்ளூடிங் விமன் அண்ட் சில்ட்ரன்.
1: எஸ்.
0: அடுத்தது இந்த செல்ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 16 வயசு வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் குழந்தை கையில் கொடுக்கப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விதமான அந்தரங்கமும் வருது, ஆண் பெண் உறவே காமிக்கிறான். அந்த குழந்தைக்கு மனசு என்னாகும், அதனால நீங்க அம்மா அப்பாவா இருந்தால் உங்க குழந்தைகள் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய அரசியல் தலைவர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு முன்னால சண்டை பிடிக்கக்கூடாது, அதை பார்த்து காப்பி அடிச்சிடுவான். சீயிங் இஸ் பிலீவிங். கணவன் மனைவி சண்டை பிடிக்கவே கூடாது. ரெண்டாவது சினிமா பார்க்க கூடாது. மூணாவது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. நாலாவது முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் போகக்கூடாது. வீட்டில் அம்மா பண்ணுற சமையல் தான் பெஸ்ட்டு சமையல், சம்சாரம் பண்ணுற சமையல் அதை விட பெஸ்ட்டு. அவங்க அந்த சாப்பாட்டில் அன்புங்கிற ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு என் கணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு கடவுளுக்கு கும்பிட்டு தான் பண்ணுறான். எங்கள் குழந்தைய நல்லா இருக்கணும் அப்படி குழந்தை வந்தால் மகாத்மா காந்தி. வாழ்க்கையில் எப்படி வேணுமானாலும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறவன் ஜெயிச்சிருவான்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுட்டே இருக்கீங்க. சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
1: சரி டாக்டர், இப்போ வந்து உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதெல்லாம் வந்து முக்கியம் என்னன்னா, இந்த வயசுலையும் யங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் எப்பவும் சியர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? சந்தோஷமாகவே இருக்கீங்களே எப்பவுமே, சந்தோஷம் எங்கே தேடணும் நீங்கள் சொல்லுங்கள்.
2: எங்கேயும் தேட வேண்டியது மேடம், உங்கள் வேலையை ஒழுக்கமாக பண்ணணும் மேடம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுது.
1: இதுதான் உங்களோட ரொட்டீனா? அதான் சொல்ல போகிறீங்க.
2: 3:30 எந்திரிச்சிருவேன் மேடம். 3:30 ஐ கெட் அப் இன் த மார்னிங். யூ ஒன்ட் பிலீவ், யூ கேன் ஆஸ்க் மை டாக்டர். ஐ ஸ்டார்ட் மை ரவுண்ட்ஸ் அட் 2:30 அண்ட் 3:00. ஐ ஹேவ் அ ஃபோன் விச் இஸ் கனெக்டட் டு ஆல் த 30 wards. ஐ வில் ஆஸ்க் அபவுட் எவ்ரி சிங்கிள் பேஷண்ட். Every patient comes to my hospital putting belief on KG and Dr. GB. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஜிபி நல்ல டாக்டரை வச்சுருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. இந்த வைத்தியம்ங்கிறது வைத்தியம் நாராயணா ஹரி, கடவுள் பண்ணுற வேலையை நம்ம பண்ணுறோம். இது வியாபார பொருளாக மாற்றிட்டாங்க. அது தற்காலிகமாக எல்லாமே வியாபாரம்,
1: வியாபாரமாக
2: கல்யாணம் பண்ணுறது வியாபாரமாக இருக்குது. எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ, ஏதாவது இந்த வைத்தியம்ங்கிறது கடவுளால் பண்ணி தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ நாம் சுத்தமாக இருக்கணும். 3:30-4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகா முருகா முருகா என் மூலமாக 4 பேர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ நைட்டு 10 வரைக்கும் இதே தான் வேலை. மத்தியானம் 1/2 hour ரெஸ்ட் எடுப்பேன். சாப்பிட்றது வெஜிடேரியன் டயட், பாதி வயிறு, காலையில் 1 இட்லி கொஞ்சம் உப்புமா 1 பழம், நைட்டு தூங்கும்போது 1 சப்பாத்தி கொஞ்சம் தயிர் சாதம், அவ்வளோதான்.
1: இவ்வளோதான்
2: மத்தியானம் பாதி சா வெஜிடேரியன் டயட் தான் சாப்பிட்றது.
1: ரொம்ப வருஷமாக அதே தான்,
2: 50 வருஷமாக 40, அதாவது வயசில் எனக்கு 84 இருந்தாலும் இளமையாக இருக்கிறதுக்கு சீக்ரெட் கேட்டிங்க. அது எப்படின்னா, நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது. மக்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும், எனக்காக நான் வாழக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களையும் நமது சொந்தக்காரங்க மாதிரி தான் கேட்கணும். நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸை கேளுங்க, 800 nurses எனக்கு பேர் தெரியும், டாக்டர்ஸ் 160 doctors பேரும் தெரியும், மருந்துகள் பேர் மறந்தா கூட செக் பண்ணிக்கலாம். பாப்பா இங்க வா, கண்ணு இங்க வா, அப்படிதான் கூப்பிடுறேன். ஒழிய நர்ஸ் பேர் கூட சொல்ல மாட்டேன். சாந்தாமணி வா, சாந்தகுமாரி வா, துர்கா வா, இப்படிதான் பேசுவேன். ஏன்னா சொந்தக்காரங்க மாதிரி எனக்கு எல்லாருமே சொந்தக்கா. வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கு, தட் இஸ் மை பயாலஜிக்கல் ஃபேமிலி. மை ஐடியாலஜிக்கல் ஃபேமிலி 2000 பேர் இருக்காங்க மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, 2000 பேர் வீட்டில் அடுப்பெறியணும்னா டாக்டர் ஜிபி நல்லா இருக்கணுங்கிறாங்க.
1: உண்மைதான், கரெக்ட் தானே?
2: அது தெரிஞ்சிட்டா லைஃப் என்ன போகும், தப்பு பண்ண மாட்டோம்.
1: உங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ஊரே விரும்பும். இங்கே நல்லா இருந்தால் தானே ஊரும் நல்லா இருக்கும் இல்லையா டாக்டர்?
2: ஒரு முஸ்லீம் பெரியவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம்னார். என்னன்னு கேட்டேன், எங்கள் ஒய்ஃபை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றிட்டீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் சந்திரக்கலை மாறணும் ஒத்துருக்குறாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க. சாதாரண செலவு தான் ஆகுது, 5000-10000 செலவு. மக்களுக்காக செய்யும் சேவை, மகேசனுக்கு செய்யும் சேவை. தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாம் வரான். குசேலன் வர்றான், கையில் காசு இல்லை, அவன் வர்றான், கிருஷ்ணான்ட்டு வர்றான், உடனே வைத்தியம் பண்ணுறோம். கொடுக்கறது கூடியவங்க நேத்துவத்தம் வந்தார், அவர் கொஞ்சம் கோபிக்கிறார். கோபிச்சுட்டு ஒரு நர்ஸை பிடிச்சி திட்டுறார், ஒன்றும் கையெடுத்து கும்பிட்டு சாரி சார்னு சொல்லி அனுப்பிடுறேன். அங்கே வீட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போகிற ஆம்புலன்ஸ் ஃப்ரீ.
1: ஆனால் பெரிய விஷயம்,
2: இன்னா செய்தார ஒருத்தர் அவர்னால
1: நன்னயம் செய்து விடல். சார், அந்த வாத்சல்யம் உங்கள் பேரில் தெரிஞ்சோ தெரியாமோ அப்பா அழகாக
2: தெரிஞ்சு தான் வச்சுருப்பார்.
1: தெரிஞ்சு அதான் இப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாரு. பக்த வாத்சல்யம்,
2: பக்தர்களுக்கு வாத்சல்யமாக இருக்கிறது.
1: பக்தர்கள் அதை தான் நான் சொன்னேன், உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வர மக்களுக்கு எல்லாருக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் வாத்சல்யம்ங்கிறது எல்லாருக்கும் வராது சார். அது அந்த கம்பேஷன், மெர்சி, எத்தனை காருண்யம், எத்தனை வார்த்தை போடலாம், அத்தனையும் சேர்த்து உங்கள் பேரில் பக்த வத்சலன் வச்சுட்டார். கிருஷ்ண பரமாத்மா அவரை சொல்லுவோம் பக்த வத்சலன்,
2: அவர் பேரே பக்த வத்சலன்.
1: அதுதான் அதை தான் உங்களுக்கு வச்சுருக்காரு, அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது சிலருக்கு தான் பேர் பொருத்தமாக அமையும், உங்களுக்கு அப்படி அமைஞ்சு போச்சு டாக்டர். டாக்டர், நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, குழந்தைகள், பேரன் பெட்டிகள் எல்லார பற்றியும் சொல்லுங்களேன் டாக்டர்.
2: தர்மவீரா கே கோவிந்தசாமி நாயுடு, அவர் பேர் தர்மவீரா கோவிந்தசாமி நாயுடு. 5வது தான் படித்தார். ருக்மணி அம்மாள், எங்கள் அம்மா பேர் ருக்மணி அம்மாள். ருக்மணிங்கிறது யாரும் தெரியுமில்ல, கிருஷ்ணனுடைய வைஃப். சிருங்கேரி சங்கராச்சாரியார் பார்க்குறதுக்கு

0: எங்கள் அப்பா போகிறார், மைசூர் போகிறார். அவங்க பெரிய சங்கராச்சாரியார். எங்கள் அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்க போகிறார். பெரியவங்களை பார்க்கும்போது சட்டை கழட்டிட்டு தான் பார்க்கணும்.
1: ஆமாம்.
0: ஸோ சட்டை கழட்டும் போது பாக்கெட்டில் அந்த பணமெல்லாம் டப்புன்னு கீழே விழுந்துருது. அது எவ்வளோ பணம் எல்லாத்தையும் தூக்கி சாமியார் பக்கத்தில் தட்டத்தில் போடுறாரு. என்ன நாயுடு எல்லாம் தூக்கி போடுறாள், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குங்க, 100 கிலோமீட்டர் பெட்ரோல் கரெக்டாக கோயம்புத்தூர் போயிடும்னாரு. என்னையா இப்படி பண்ணுறேன், உங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னாரு, நீங்கள் நிலம் கொடுங்க சாமி கோயில் கட்டி கொடுக்குறேன். நஞ்சுண்டையர் நிலம் கொடுத்தார் 1 ஏக்கரா. எங்கள் அப்பா தினந்தோறும் 10,000 சம்பாதிச்சு வந்து எங்கள் மாப்பிள்ளை நாயக்கர் ராமகிருஷ்ண நாயக்கர் இருக்கார், அவர் பில்டு பண்ணுவார். எங்கள் அப்பா பணம் சம்பாதிச்சு 10,000 9 மாசத்தில் கோயில் கட்டுச்சு, சாரதாம்பாள் கோயில்.
1: அதுதான்
0: 9 மாசத்தில் அப்போ அவர் வந்திருந்தார், பெரியவர் வந்தார்.
1: அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள்,
0: அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள், பாரத தீர்த்த சுவாமிகள் வந்து எங்கள் வீட்டிலேயே 10 தங்கியிருந்து கும்பாபிஷேகம் நடத்தி,
1: பெரிய பாக்கியம் இல்லையா?
0: எங்கள் வீட்டில் தங்க
1: பெரிய பாக்கியம்,
0: கடவுளே வந்து தங்குற மாதிரி.
1: ஆமாம்,
0: பெரியவங்க சங்கராச்சார். அப்புறம் எல்லாம் 2வது தடவை வந்துட்டு 3வது தடவை வந்துட்டு இங்கே ஒரு பிரவச்சன மண்டபம் கட்டணுமே, ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் இருந்தால் நல்லா பரவாயில்லையே அப்படின்னு பக்கத்துலேயே ஒரு இடத்த காமிச்சார். எங்கள் மாப்பிள்ளை நாயக்கர் அதை பார்த்தார். மாப்பிள்ளை நாயக்கர்னா எங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்டு. பார்த்துட்டு நான் இன்றைக்கி பூஜை போட்டுறேன், பூமி பூஜை போட்டுறேன், 39 கழிச்சிட்டு தமிழ்நாடு டூர் முடிச்சுட்டு இங்கே வரேன், வரும்போது நான் கட்டடத்தை திறந்து வைக்கிறேன். 39
1: இது எந்த வருஷம்? இது
0: 25 வச்சு முன்னாடி, 30
1: 30 முன்னாடி.
0: அப்புறம் 39 காங்கிரீட் கட்டடம் கட்டி அவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. என்ன நாயுடு என்ன பண்ணுறேன், நீங்கள் பிரம்மனாக இருப்பீங்களோ அப்படின்னு தெரியல. அல்லாமல் இல்லைங்க சாமி, அங்கே ஒரு பெரிய ஒரு கலெக்டர் இருந்தார். அந்த ரோடு இஸ் கவர்மெண்ட் ரோடு
1: இப்போ இருக்கிற அந்த கோயில்.
0: ஆமாம், அது நான் கலெக்டர்கிட்ட போய் கலெக்டர் பெரியவர் ஒருத்திருந்தார், சார் இந்த ரோடு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுங்கன்னாரு. நீங்கள் கேட்குறதுக்காக கொடுக்குறேன், முன்னால் இருக்க கேட்டு எங்கள் ஆஃபீஸ் முன்னால் ஒரு கேட் வைங்க அப்படின்னு சொல்லி, அது பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸ், அந்த கேட் வச்சுட்டு அந்த கேட் அந்த யூஸ் பண்ணுறோம். 1000 மக்கள் வந்துப்பா அந்த அந்த கோயிலை எங்கள் அப்பா தான் கட்டினார், கட்ட வச்ச சங்கராச்சார சாமியார் வந்து 2,00,000 பேர் வர்றாங்க. எங்க சொல்கிறேன்னா அவர் 2 கோயில் கட்டினார். ஒன்று இந்த நடை சாத்திர கோயில், காலையில் 6 ஓப்பன் பண்ணி 10 நடை சாத்திர சாரதாம்பாள் கோயில். இன்னொன்று நடை சாத்தாத கோயில் கே கோவிந்தசாமி நாயுடு மெடிக்கல் ட்ரஸ்ட், கேஜி ஹாஸ்பிட்டல்
1: ஆஸ்பத்திரி. அழகாக சொன்னீங்க,
0: நடை சாத்தாத கோயில் ஒரு நாள் கூட மூடுந்தில்லை. 74 ஜனவரி 16 19 ஓப்பன் பண்ணது, இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணல. பாம்பு அடித்தப்பவும் க்ளோஸ் பண்ணல, ஒரு நாள் கூட க்ளோஸ் பண்ணது. ஏன்னா சாரதாம்பாள் கோயிலுக்கு சாரதாம்பாள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பான். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு 120 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, கையை தொடுவா பேசுவா பிடிப்பா ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எங்கள்
1: கடவுளாக சொல்கிறீங்க டாக்டர்,
0: சத்தியமாக சொல்கிறேன்.
1: சிலிர்ப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறது இல்லையா?
0: ஏன் மேடம், நம்பி வர்றாங்க, அவங்க குழந்தை சாகிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அவங்க ஹஸ்பண்டை 3 டிசீஸுங்கிறான், மல்டி ஆர்கன் ஃபெயிலியருங்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணல, எப்படியோ காப்பாற்றுங்கிறான். அவங்க கோயிலுக்கு போகிறதில்ல, நேராக எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வர்றாங்க. நான் கோயிலாக தான் வச்சுருக்கேன், கிங்டம் ஆஃப் காட். அங்கே இருக்க நான் என்ன சொல்கிறேன், இது யாருப்பா முக்கியமான ஆசாமி இந்த கோயிலில், கேஜி ஹாஸ்பிட்டல் யார் முக்கியமான ஆசாமின்னா பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டுக்காகத்தான் நாங்கள் 2,000 வேலை பண்ணுறோம். பேஷண்ட்டு பேசுவார், போகும்போது பணம் உண்டியலில் போட்டு போவார், இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்கிறதில்ல. அந்த கிடைக்கிற பணத்தை எடுத்து பங்கு போட்டு கொடுத்துருவேன். இப்போ எப்படி திருப்பதி கோயிலில் உண்டியலில் பணம் போடுறோம், அப்படி தான் போ. சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் 6 கேளுங்க. டெய்லி கலெக்ஷன் நான் பார்க்க மாட்டேன், குவார்டர்லி பேலன்ஸ் ஷீட் பார்க்க மாட்டேன். நான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார், நீ பண்ணுற வேலையை நீ பண்ண, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேங்கிறார். அதே கிருஷ்ணன் மகாமந்திரம் தான் சுற்றிட்டுருக்கு மேலே. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 ஆரம்பித்து நைட்டு 9 மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா மகாமந்திரம் போகிற ஒரே ஹாஸ்பிட்டல்.
1: உங்களுக்கு கடவுளோட ஆசை பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் அந்த மந்திரமாக நீங்கள் அதை போடுறீங்களே இல்லையா?
0: கலிகாலத்தில் பெரிய மந்திரம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இந்த சிம்பிள் மகாமந்திரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு.
1: அப்புறம் ஆச்சாரியர்கள், சிங்கேரி ஆச்சாரியர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு
0: உண்டு மேடம்
1: இல்லையா? அது ஒன்று. அது நீங்கள் வந்து இன்னும் சொல்லலையே.
0: எனக்கு அப்பா அம்மா, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு 7 பெரியவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ட்ரிகர் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. 2 பிரதர் ஒரு டெரி டெவல் பண்ணுறாரு, 3 பிரதர் ஒரு பெரிய சினிமா தியேட்டர் வச்சு. பிரதர் இல்லை, எல்லாருமே வியாபாரத்தில் இருக்கேன். நான் ஒருத்தன் தான் இந்த மருத்துவ தெரியல. 7
1: நீங்கள்
0: எங்கள் ஃபேமிலியில் 60 இருக்காங்க. இப்போ மக்களுக்கு மனைவி பேரன்கள் மாப்பிள்ளை குழந்தைகள் 60 நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: ஆஹா சூப்பர்,
0: என்ன தான் சூஸ் பண்ணிக்காரு.
1: ஆமாம்,
0: யூ கேனாட் சூஸ் யுவர் ப்ரொஃபஷன், இட்ஸ் காட்ஸ் காலிங்.

0: கடவுளாக பார்த்து தான் உங்களை டாக்டரை பண்ணி.
1: கண்டிப்பாக, நிச்சயமாக டாக்டர். இப்போ நீங்கள் வந்து முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லணும்.
0: எங்கள் சம்சாரம்.
1: ஆமாம்,
0: எங்கள் சம்சாரம் பேர் தனலக்ஷ்மி. எங்கள் மாமாவோட பொண்ணு, 17 வயசு. நான் எனக்கு 21 வயசு. அப்பா ஃபோன் பண்ணுறாரு, டாக்டர் உனக்கு கல்யாணம் பண்ணார். அப்போதான் ஹவுஸ் சர்ஜன்சி என்டர் பண்ணுறேன்.
1: ஓஹோ,
0: MBBS முடிச்சு முதல் 3 மாதம் ஹவுஸ் சர்ஜன்சி என்டர். டே உனக்கு கல்யாணம் பண்ணார். அப்போல்லாம் ரோட்டரி ஃபோன் ட்ரங்கால் புக் பண்ணி, டா உனக்கு கல்யாணம் பண்ண. சரிங்கன்ட்டு அவ்வளோதான். ஒன்று
1: சென்னையில் அங்கே இருக்கீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, மெட்ராஸ்
0: மெட்ராஸ் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு ஃபோன் வருது, 500 ஃபோன் வருது, உனக்கு கல்யாணம் பண்ணார். சரிங்கன்ட்டு யார் பொண்ணுங்களோட கேட்கல. அப்புறம் இன்னொரு மணி டே யார் பொண்ணுன்னு நீ கேட்கலையானார். நீ யார் பொண்ணு செலக்ட் பண்ணுறீங்களா, நான் ஒத்துக்கிறேன்ட்டு. உங்கள் மாமா பொண்ணு. சரி. அப்புறம் அடுத்து ஃபோன், டே 16ஆம் தேதி உனக்கு கல்யாணம் பண்ணார்.
1: எவ்வளோ நாள் இருந்தது?
0: 22 நாள் இருந்தது. அப்புறம் சொல்லி அடுத்தது ஃபோன், டே 16 நாள் முடியாது, 8 நாளில் கல்யாணம் பண்ணார். 8 நாள் கல்யாணம். அந்த அம்மாவுக்கு வயசு 17, எனக்கு வயசு 21. அந்த அம்மா பியூசி தான் படிக்கிறான், நான் படித்தது MBBS. அவளுக்கு நான் கிடைச்சது பெரிய சந்தோஷம், எனக்கு அவள் கிடைச்சது பெரிய புண்ணியம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க.
0: நல்ல மனைவி அமைவதெல்லாம்
1: இறைவன் கொடுத்த வரம்.
0: கரெக்டாக சொல்கிறீங்க.
1: ஆமாம். சரி, அவங்க தனலக்ஷ்மி அம்மா.
0: எனக்கு 2 குழந்தைங்க. ஒன்று பேர் வசந்தி. வசந்தி படித்தது BBM, படித்தா PhD காலேஜில் BBM. அப்புறம் பாரதிய யூனிவர்சிட்டியில் 1 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்சஸ். எங்கள் பையன் படித்தது, பையனுக்கு நல்ல மார்க் கிடைச்சது, 500க்கு 490 மார்க் கிடைச்சது. அப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டெல்லாம் ஒன்று கிடையாது. அவனுக்கு வயசு இப்போ 58, எங்கள் பொண்ணுக்கு வயசு இப்போ 60. அவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சது, PhD காலேஜில் இடம் கிடைச்சிது. சரி போகலான்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்தேன், ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா. அப்புறம் எங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கூட்டு, ரொம்ப டர்ட்டியாக இருக்கு அப்படின்னா. MBBS கிடைக்கிறது சான்ஸ் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டியில்
1: பி இன்ஜினியரிங் படிக்க
0: நம்ம ஊருக்கே போயிடலாம்னு வந்து PhD காலேஜில் சேர்ந்தான்.
1: வேண்டான்னு ஊருக்கு வந்துட்டார்.
0: வேண்டான்னு சொல்லி வேணும் தான் இங்கே வந்தார். அம்மா இருக்குது, அம்மா சாப்பாடு சாப்பிடலாம்.
1: அப்படி PhD காலேஜ் ஊர் வேணும்னு வந்துட்டார்.
0: PhD காலேஜில் போய் 1 நாள் அட்டன் பண்ணார், அடுத்த நாள் லீவ் போட்டார். எதுக்கு லீவ் போட்டேன்னு, ரோட்டரி கிளப்பில் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா. நான் போய் வைஸ் சான்சலர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், 1 வருஷம் லீவ் கொடுங்க. என்ன 1 வருஷம் எப்படி லீவ் கொடுக்குறது? 1 வருஷம் லீவ் கொடுங்கன்னு. நான் இப்போ சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். சரின்னு கொடுத்துட்டார். போய் PhD காலேஜில் ராதாகிருஷ்ணன் பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லிவிட்டு போகிறோம். அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போய் 4 ஃபேமிலி கூட இருந்தார், ஒரு டாக்டர் ஃபேமிலி, ஒரு பில்டர் ஃபேமிலி, ஒரு இது மாதிரி ஃபேமிலி இருந்துட்டு அதில் பாதி நேரம் டென்னிஸ் விளையாடுவார். உலகமெல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே ஐ புட்டியம் இந்த செகண்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங். ஆனால் இன்னும் செகண்ட் இயரில் ஹி ஹேஸ் டு கம்ப்ளீட் தி ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட், செகண்ட் இயர் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன், 16 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். அதாவது 4 வருஷம் படித்தது, 3 வருஷத்தில் முடித்தார். அப்புறம் MTech அமெரிக்கா போனார். முடிச்சு போட்டு வந்து இங்கே மில்லில் கொஞ்சம் 1 வருஷம் ஒர்க் பண்ணார். அப்புறம் அவருடைய ஓன் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணார். டாக்டர் ஆகலை, என் பொண்ணும் டாக்டர் ஆகலை.
1: வாய்ப்பு வந்து ஆகலை, வேண்டான்னு.
0: டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும், வக்கீல் பையன் வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் பையன் ஜட்ஜ் ஆகணும், அதுதான் நடக்கிறது. தப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறது அதிர்ஷ்டம், நல்ல சம்சாரம் கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம், நல்ல குழந்தைகளுக்கு கிடைக்கிறது அஷ்டம், நல்ல பேர குழந்தைகளுக்கு. என் பேத்தி பேர் அவந்திகா, அவன் அமெரிக்காவில் போய் படித்தா ஸ்டேர்ன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் படிச்சுட்டு வந்து. அவளுக்கு வயசு 33 ஆச்சு, எனக்கு வயசு 84, எங்கள் பொண்ணுக்கு வயசு 60, எங்கள் பேத்திக்கு வயசு 33, எங்கள் பேரனுக்கு வயசு 28. மெல்போர்னில் படிச்சுட்டு வந்தேன். நல்ல படிப்பு இருக்கணுங்கிறதா சொல்கிறேன்.
1: அதுதான்,
0: நல்ல படிப்பு இருந்தால் நல்ல மூளை. அதாவதுங்க, தர்மமும் தார்மீகமும் பிறப்பினால் வருவது.
1: ஆமாம்.
0: மற்றதெல்லாம் யூ கேன் அக்வயர். யூ கேன் அக்வயர் அ டிகிரி, யூ கேன் அக்வயர் அ கார், யூ கேன் அக்வயர் அ ஹவுஸ், யூ கேன் அக்வயர் பதவி எல்லாம் வரலாம். ஆனால் தர்மம் தார்மீகமும் தானமும் ஜெனட்டிக்காக கொடுக்குறது, அப்பா அப்பா அம்மா கொடுக்குற ஒரு சொத்து.
1: அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டார்.
0: நல்ல
1: அப்பா அம்மா
0: தர்ம வீரான்னு எனக்கு கவர்னர் ரோசையே அதே பட்டம் கொடுத்தார், தர்ம
1: வீரான்னு.
0: இல்லை இல்லை, ஒரு 1000கணக்கான டாக்டர் சேர்ந்து எனக்கு பட்டத்தை வாங்கி கொடுத்தாங்க. லைஃப்பில் எது முக்கியம்னு கேட்பேன் யூஸ்வலாக, லைஃப்பில் ஒய்ஃப் முக்கியம்.
1: சொல்லாமல் இருக்க முடியாதே இல்லையா?
0: எங்க சம்சாரம் ஆச்சு இல்ல?
1: ஆமா,
0: சாப்பாடு கிடைக்கணும் இல்ல?
1: ஆமா கண்டிப்பா.
0: அந்த மாதிரி எழுதி போடுறா, அந்த மாதிரி ஹேர் கட் பண்ண சொல்றா, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் கொடுக்குறா, அந்த மாதிரி சொன்னீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிங்க, வீட்டிலே இருங்க. 84
1: சொல்லுவாங்களா? அடிக்கடி
0: சொன்னாங்க. நான் சொல்ல சரியம்பேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஆடிட்டோரியம் போய் போஸ்ட் கிராஜுவேட் கிளாஸ் எடுப்பேன். என்னது
1: இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சு.
0: அடுத்த தலைமுறை டாக்டர்கள் நல்ல டாக்டராக மாற்ற வேண்டும் என்பது எனது உள்ள கிடக்கை.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம். இன்றைய நம் விருந்தினர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்கள்.
1: இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் மனசை தொட்ட சம்பவம், அது ஏதாவது ஒன்றே ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்களேன் டாக்டர்.
2: தி பினாக்கிள் ஆஃப் க்ளோரி வாஸ் த டே ஐ ரிசீவ்டு தி, அதாவது அப்துல் கலாம் கிட்ட, ஒரு டெக்னோக்ராட்டிக் பிரசிடென்ட் கிட்ட இந்த பெரிய விருது, பத்மஸ்ரீ விருதுங்கிற பெரிய விருது, அது வாங்கும் போது எனக்கு பினாக்கிள் ஆஃப் க்ளோரி, அதை பார்க்கறதுக்கு எங்கள் ஒய்ஃபு, எங்க பையன், எங்க பொண்ணு, எங்க எல்லாரும் மருமகன் வந்திருந்தாங்க, நாலு பேர், யூஸ்வலி ரெண்டு பேர் தான் அலவுடு.
1: எவ்வளவு ஒரு பெரிய பெருமைத்தக்க மொமெண்ட் இல்ல அது.
2: கை தட்டினாங்க, என்ன உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கே கோவிந்தசாமி நாயுடு, உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது அப்துல் கலாம்.
1: ரொம்ப பெருமை, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு சிலிப்பா இருக்கு, அந்த மொமெண்ட நினைச்சு பாக்கவே.
2: நீங்க இந்த இன்டர்வியூல நிறைய இளைஞர்கள் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு லெஜண்ட் ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், தூங்கி காண்பதல்ல கனவு, தூக்கத்தை கெடுப்பது கனவு. அப்துல் கலாம் பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்துல் கலாம்.
1: ஆமாம்,
2: கண்டிப்பாக நீங்கள் அவர்

0: ரோல் மாடலா தான் எடுக்கணும்.
1: எல்லாருக்குமான ரோல் மாடல் அவர்தான்.
0: அவர்தான் எனக்கே பெரிய ரோல் மாடல். அதனால ஒரு நல்லவர்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன்.
1: இப்ப நான் உங்களோட வழிகாட்டி ரெண்டு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னு அப்பா,
0: ஒரு நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம் அம்மா. அந்த குருவுக்கு நல்ல சிஷ்யர் கிடைக்கிறது கஷ்டம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தா கிடைக்கிறது கஷ்டம்னே. விவேகானந்தர் தான் உலகம் பூரா
1: சொன்னாரு.
0: ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார், அவர் ஒரு பெரிய குரு தானே. லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் நெய்பர் லைக் ஹவ் யூ லவ் யுவர் செல்ஃப். மற்றவர்களை நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ மற்றவர்களை நேசி. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. குரு பூர்ணிமா கோயில் போயிட்டு வந்தேன். காலையில் 8 மணிக்கு சாரதாம்பாள் கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன்.
1: எஸ் டாக்டர், நாம் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை, ரெஸ்ட்டே நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் தான் எடுப்பீங்க.
0: ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க.
1: ஆமாம், நீங்கள் தான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்கிற.
0: ரெஸ்ட் இஸ் டு ரெஸ்ட்.
1: பாருங்களேன், அதுதான் அதுலேயே ஏதோ ஒரு பஞ்ச் வச்சு.
0: வென் யூ வாண்ட் டு பஞ்ச் கிடையாது. வென் யூ வாண்ட் டு கிளைம் எவரெஸ்ட் யூ நெவர் ரெஸ்ட்.
1: ஆமா, இது துருபிடிச்சு போயிடக்கூடாதுங்கிறீங்க.
0: எவரெஸ்ட் மேல போகணும்னா நெவர் ரெஸ்ட்.
1: நெவர் ரெஸ்ட், யூ வில் ரஸ்ட்ன்றீங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, துருபிடிச்சு போயிடுவோம் சும்மா இருந்தாங்கிறத சொல்லிட்டீங்க.
0: சின்ன கனவு காண்பது ஒரு குற்றம்ங்கிறாரு. திங்க் பிக். இந்த கனவுங்கிறது பெரிய கனவாக காணணும்ங்கிறாரு. சின்ன கனவு என்ன, நான் கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்கும், நான் யூடிசியா ஜாயின், அது சின்ன கனவு. நானும் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு அப்துல் கலாம். லெட் மீ பிகம் அன் ஆண்டர்பிரினர். இப்போ ஒன்றும் இல்லை, மாதா அமிர்தானந்த மாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மீனவ குடும்பத்தில்
1: பிறந்தவங்க.
0: அந்த அந்தம்மா ஒரு ரோல் மாடல்.
1: எப்படின்னு
0: கேட்டிங்கன்னா, சாதாரண மீனவ குடும்பம் மலையாளந்தம் பேசுகிறா. இது வரைக்கும் ஒரு 5 கோடி மக்களுக்கு ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். 1000 ஸ்கூல்ஸ் நடத்துகிறான். கோயம்புத்தூர் வந்தால் ஜிபி பக்த வச்சு எவடே அப்படின்னு
1: கேட்பான். எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா
0: மேடம். மற்றவர்களை நல்லவர்கள் ஆக்குவது தான் நம்ம தொழில். நம்ம தொழில் ஆசிரியர் தொழிலுங்கிறதும் வைத்திய தொழிலுங்கிறதும் மற்றவர்களை நல்லவர் ஆக்குறது. மக்கள் மனசில் துன்பமாக இருக்கும் அந்த மனசை இன்பமாக மாறும். இமோஜி இருக்குல்ல, இருக்கிறது போய்
1: நேற்று
0: ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஸ்கூல் எனக்கு யாருன்னே தெரியுது அவங்களுக்கு. நானே சொல்லிட்டு தான் போனேன். ஜியா தாமோதர் ஸ்கூலில் குழந்தைகள் என்னை பார்த்து மும்முன்ட்டுருந்தாங்க. 3 நிமிஷத்தில் சிரிக்க
1: வச்சேன்.
0: நான் உங்கள் ஸ்கூலில் சேரதுக்கு வந்திருக்கேன். என்ன சிரிக்கேன், ஆஹான்னு சிரிச்சேன். சரி நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். பாபா பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப், 1, 2, buckle my shoe, 3, 4, ஷட் த டோர், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் படித்து ஒரு பாட்டு பாடுங்க. அவங்க பாட்டு பாடுறதுக்கு ரெடி இல்லை. டீச்சர்ஸ் பாட்டு பாட்டு பாடுங்க, அவங்களும் கூச்சப்படுறேன். நான் சொன்னேன், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு டீச்சர் என் கூட டான்ஸ் ஆடிட்டாங்க. மற்றவளை மகிழ்விக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க டாக்டர். இல்லையா, அதை நீங்கள் நாள்தோறும் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அது எனக்கு தினந்தோறும் பழக்கமாகி போச்சு.
1: ஆக்சுவலாக டாக்டர், ஜீரியாட்ரிக் அதான் ரிட்டையர்ட் பர்சன். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது உங்களுக்கு தான்.
0: 60 வயசான ரிட்டையர்மெண்ட்டு.
1: ஆமாம்,
0: சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 70 வயசான ரிட்டையர்மெண்ட்டு.
1: சரி,
0: ஜீரன்டாலஜி 80 வயசானாலும் என்ன வேணால் புதுசாக பண்ணலாம்.
1: உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது தானே, கரெக்ட் தானே?
0: ரீடையர்மெண்ட், புது டயர்
1: பாருங்க. அதை பாருங்க, அங்கேயே ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அதனால சொல்கிறேன், இப்போ மூத்தோருக்கான நிகழ்ச்சின்ல அதில் உங்களை ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இளையவராகவே இருக்கீங்க இன்னும். யூ ஆர் ஸ்டில் அன் யங் மேன். அதனால என்ன சொல்கிறேன், யூ ஆர் யங் அட் 84 சொல்லலாம். ஏன்னா யூ ஆர் ஆல்வேஸ் அன் யங்.

0: பண்ணணும், பேப்பரை படிக்க வேண்டாம். ஏதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பழச்சி போட்டுவேன். ஏழைகள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டேபிள் கூட கிடையாது. உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து ஒரு டேபிள் வாங்கி கொடுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா உங்கள் வயசு குறைஞ்சிட்டே வரும். என்னுடைய நான் உதாரணம் பண்ணிங்களேன், மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா குழந்தைகளோட விளையாடணும். வயசானவங்க என்ன யூகேஜி கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க மேடம், யூகேஜி 1, 2, 3.
1: இது எப்போ நடந்தது?
0: அது இந்த பக்கத்தில் பெருநாக்கி மாநிலத்தில் தாமோசாமி நாயுடு அவங்க பொண்ணு என்ன கூப்பிட்டான். அப்புறம் எல்கேஜியிலேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு சர்வஜன ஹைஸ்கூலில் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. ஏன்னா காலேஜில் கூப்பிட்டாங்க, பச்சை பாஸ் காலேஜில் கூப்பிட்டாங்க, அப்புறம் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க. பேசுறது எதுக்குன்னு சொன்னால், நாட் டு இம்ப்ரெஸ் பீப்புள், இட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் டூ டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். மற்றவளை மாற்ற முடியாது, நீங்களாக மாறினா தான் மாற முடியுமோ ஒழிய மற்றவங்களை மாற்றவே முடியாது. ஆனால் கொஞ்சம் பேரை பார்த்து மாறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் பார்த்து மாறியவர்கள் லட்சக்கணக்கான பேர் மாறி, விவேகானந்தர் சொல்றதை கேட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் சாதாரண ஆர்டினரியாக இருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னா யூ ஹவ் டு புட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இப்போ நீ ஆர்டினரியாக இருந்து ஒரு ஒரு ஐகானை மாறணும்னா, ஒரு லெஜெண்டாக மாறணும்னா எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும்?
1: கண்டிப்பாக
0: லெஜெண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கோ இன் த ரைட் பாத் அண்ட் தென் தே வில் கன்சிடர் யூஸ் லெஜெண்ட். படிக்கணும், பத்மஸ்ரீ வாங்கணும்க்காக போய் இப்போ டெல்லியில் போய் 10 MP சொல்லக்கூடாது, அவனாக பார்த்து கொடுக்கணும்.
1: டாக்டர், நான் இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த விருது உங்களுக்கு ரெடியாக இருக்கு, விரைவில் வரப்போகுது. எல்லாருக்கும் எங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அந்த உயரிய விருதான உங்களுக்கு பத்மபூஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. திருப்பியும் நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் வரணும்.
0: கண்டிப்பாக வரேன் மேடம். எனக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு மேடம். அந்த விருதுக்கு மேலே விருதே கிடையாது. சாகிற மாதிரி வருவான். வரும்போது அவங்க பொண்ணு ஒரு பெரிய அனஸ்தடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக்கு பிரெயின் அட்டாக் ஒரே டைமில் போய் இன்டென்சிவ் கேரில் படுக்க வச்சு எண்டோட்ரிக்கல் வென்டிலேட்டர் போட்டு 12 நாள் உயிர் வரல. முருகா முருகா முருகா முருகா நான் கும்பிட்டேன். பேஷண்ட்டே பார்க்கல, மக அழுகிற டாக்டர். இன்னொரு பொண்ணு அங்கே உடுமல்பேட்டில் மேயர்
1: புழைச்சிட்டாரு.
0: என்னன்னு கேளுங்க, ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக ஜனவரி மாதம் முதல் ஃபோன் எனக்கு தான் அவர் தான் பேசுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுளேன்னு சொல்கிற பட்டத்துக்கு மேலே வேறு எந்த பட்டம்
1: எதுவுமே வேணும், எதுவும் வேண்டாம் தான், எல்லாம் மற்றெல்லாம் உங்களுக்கு இருக்குது.
0: மனுஷனால் கொடுக்கப்படிய பட்டத்துக்கு வேல்யூ இருக்குது, ஆனால் மனுஷர்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் கடவுளேங்கிற பட்டம். இது இது கேட்கக்கூடிய இளைஞர்கள், கடவுளேன்னு உங்களை யார் கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சுன்னா இட்ஸ் அ ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஃபுல்ஃபில்லிங் லைஃப்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங் இல்லை, உங்களை உருவாக்குனார் பாருங்க, கிருஷ்ணரோ அல்லாஹ் அவர் உருவாக்க அவருடைய மனசு ஃபுல்ஃபில்லிங் ஆகணும். அந்த இறைவனுக்கு
1: இவனை
0: உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணால் தான் கடவுள் நம்மளை விடமாட்டார். எந்த கஷ்டத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார் அந்த கடவுள். ஏன்னா அவர் வேலை நான் பண்ணுறேன் பாருங்க, உயிரை காப்பாற்றுற வேலை நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது.
1: இல்லை, அது அவர் வந்து உங்கள் மூலமாக நிறைவேற்றி. டாக்டர், அதெல்லாம் சரி டாக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம், அதாவது நாங்கள் வந்து அங்கே ரெக்கார்டிங் டைம் பார்க்குறோம், மோர் தென் 2 ஹவர்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு மோமெண்ட் ஒரு டல் மோமெண்ட்டு கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட எல்லாமே ஞாபகத்துலேருந்து அப்படியே கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரிம்பாங்க, அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்கான்னு நான் தேடிட்டுருக்கேன். எல்லாம் அப்படியே பிச்சை பர்ஃபெக்டாக எல்லாம் சொல்கிறீங்க. எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு ரெடியாக ஆன்சர் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த சீக்ரெட்டை எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லிடுங்க, நான் ஆட்டி சொல்ல விரும்பல.
0: ஒன்று, உண்மையாக இருங்க. ரெண்டாவது, எப்போவுமே பி லைக் எ சைல்ட், நாட் சைல்டு, சைல்ட் லைக். அந்த என்தூசியாசம் இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். ஒரு நாள் கூட கடவுளுக்கு கும்பிடாமல் இருக்காதிங்க. இறைவனால் ஆகாதது இல்லை, ஆனால் தெய்வத்தால் ஆகாது என்னும்
1: முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் இல்லையா.
0: ஒவ்வொரு அணுவும் அவர் கொடுத்தது தான், இன்ஷா அல்லான்னு சொல்கிறோமில்ல, எல்லாம் அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னால் இது 3 இருந்தால் போதும். எப்போ டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு கேட்டால் தெரியாதுமே.
1: ஆனால்
0: வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டில் அவர் டேட்டை போட்டு கொடுத்துறாரு.
1: நமக்கு தான் தெரியல, ரிட்டர்ன்
0: தெரியணும் அவசியம் இல்லை. நேற்றைக்கு கடந்து விட்டது, அதை பற்றி யோசனை பண்ணக்கூடாது. எஸ்டர்டே, டுமாரோ, டுடே, 3 இருக்குது. எஸ்டர்டே இஸ் பாஸ்ட், டுமாரோ இஸ் ஃபியூச்சர், டுடே இஸ் ப்ரெசன்ட். எஸ்டர்டே இஸ் ஹிஸ்ட்ரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி. இன்னைக்கு இஸ் அ ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் கிவன் டு யூ. இன்னைக்கு அந்த 12 மணி நேரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த 12 மணி நேரத்தில் எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ பண்ணுங்க. யார்கிட்ட சாரி சொல்லணுமோ சொல்லுங்க, யார்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அம்மாகிட்ட சொல்லுங்க, அப்பாகிட்ட சொல்லுங்க. என்ன குறைஞ்சி போகும் உனக்கு? கைய அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, உங்க ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியருக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சுதந்திர தினத்துக்கு எல்லாம் மிலிட்டரி காரங்க சல்யூட் அடிங்க. மிலிட்டரி கார் எல்லாம் நன்றி மறவேல்,
1: ஒரே வார்த்தை,
0: ஒரே வார்த்தை, நன்றி உள்ளவன் நல்லவன்.

0: ம், லைஃப் அவ்வளோதான் மேடம்.
1: சும்மா நச்சுன்னு முடிச்சிட்டிங்க டாக்டர், அப்படி தான் நான் சொல்லணும். ரொம்ப டச்சிங்காக இருந்தது நீங்கள் பேச.
0: இல்லை, நச்சுன்னு சொல்கிறத விட லட்சியம் உள்ள வாழ்க்கையை
1: பாருங்க, அங்கங்கே நீங்கள் பஞ்ச் கொடுத்துட்டே இருக்கீங்க.
0: இல்லை, எப்படி வேணுமானா வாழலாம் அப்படின்னா இப்படித்தான் வாழ வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை நச்சுன்னு இருக்கும். இப்போ நான் போகிறதுக்கு ரெடி, வீட்டுக்கு இல்லை மேலே தேவலோகத்துக்கு போகிற, நான் இப்போ ரெடி, நீங்கள் ரெடி இல்லை, நான் போகிறதுக்கு ரெடி. எனக்கு வயசு 84 ஆச்சு, நீங்கள் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு.
1: டாக்டர் எப்பவும் சிரஞ்சீவியாக இருந்து மக்களுக்கு இன்னும் பல பல சேவைகளை அந்த வாத்சல்யத்தோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களே, அது எப்போவுமே எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ரோல் மாடல், அது எப்போவுமே கண்டினியூ ஆகணும்னா நான் அந்த பரமாத்மாவை நான் வேண்டிக்கிறேன்.
0: உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி.
1: வாழ்த்த முடியுமா உங்களை? பிரார்த்தனை தான்
0: தேவை இல்லையா? பெரியவர்கள் ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம். இன்னும் பேசலாம், இன்னொரு மணி நேரம் பேசலாம், டயர்டாக ஆகாது எனக்கு.
1: அதுதான் நான் சொல்கிறேங்க டாக்டர், எங்களுக்கு வேணால் ஆகும், உங்களுக்கு டயர்டாக இருக்கிற அந்த சிம்டம் கூட இல்லை.
0: டயர்டுக்கு எங்கிட்ட டிக்ஷனரியே இல்லை, அந்த வார்த்தை டயர்ட்னஸ்
1: இல்லை.
0: டயர்ட்னஸ்ங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி இல்லை, சாரிங்கிற வார்த்தைக்கும் டிக்ஷனரி இல்லை. என் டிக்ஷனரியில் ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, ஆஸ்க், ASK. உனக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேளு.
1: கேளுங்கள் தரப்படும் அந்த பாட்டு இருக்கே,
0: கரெக்ட்.
1: தட்டுங்கள் திறக்கப்படும்.
0: வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கடவுளை உங்கள் பார்ட்னராக வச்சுக்கணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கோ பைலட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேர் கிருஷ்ணர், ஒருத்தர் பேர் ராமர். வண்டி அவங்க ஓட்டுறாங்க, நான் வண்டியில்
1: உட்காந்துருக்கேன்.
0: உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இந்த சத்தியங்கிற வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஏன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது சத்தியம் சொல்கிறாங்க இல்லையா. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. இந்த இன்டர்வியூ மூலமாக 10 பேருக்கு நல்லது நடந்தால் நான் சந்தோஷப்படுறேன்.
1: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நாங்கள் தான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்லணும். எத்தனையோ பேர் வராங்க இங்கே வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்பலை இந்த இன்டர்வியூவுக்கு, ஏன்னா எப்படி உங்கள் சேவைக்கு முற்றுப்புள்ளி இல்லையோ இந்த நேர்முகத்துக்கும் முற்றுப்புள்ளி இல்லை. இது ஒரு கமா போடுறேன், ஏன்னா திரும்பி நீங்கள் வரப்போறீங்க.
0: கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக வருவேன். மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்தில் வந்து அந்த ஒலி முறையில் வந்து அது ஊட்டியோ உத்தரகமண்டோ குன்னூரோ வால்பாரியோ எல்லாரும் கேட்குறாங்க. அது எப்போ நான் பண்ணலாம், அதனால இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி.
1: எல்லாரும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
0: நன்றி மறக்கக்கூடாது, அப்பா அம்மாவை மறக்கக்கூடாது, ஆசிரியர் மறக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்கே பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன், இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மற்ற இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th August எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனால் அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% of the people are illiterate. அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது, வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேலே பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இண்டியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
1: நன்றி டாக்டர், தேங்க்யூ.
0: வணக்கம்.
2: நேர்களே, இதுவரை சுதந்திர தின சிறப்பு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: இந்த பாருங்க, பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
0: தற்கொலை.

0: பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடி இதை கேட்டோம். சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சு, நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க. வசந்த இல்லம் இன்னும் சில நொடிகளில் உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 அடுத்த அறிவிப்பு. சில நொடிகளில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 12 மணி. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் புரசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறுகிறது. KP காங்கேயன் அவர்கள் தவில். 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். 1:10 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இந்து சமய

0: அறநிலையத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் பி தனபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் மதுரை வானொலியின் படைப்பில். 1:55 பாடல் 1:45 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று உம்மித் மகிழா சம்மேளன் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள். ஊர்ப்புறத்திலே பகல் 2:30 முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். 3:00 திரைகாணம், 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பில். 5:00 திரைகாணம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம் திரைப்பட பாடல்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். இவர் நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து. 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 முதல் 9:00 வரை மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள். 9:30 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு கே பேராச்சி அவர்கள். திருநெல்வேலி வானொலியின் படைப்பில். ரவிபார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சி இன்றிரவு 10:00. இன்று ரிட்டோம் சர்க்கார் அவர்களின் கிட்டாரிசை இடம்பெறுகிறது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்து மகிழலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உங்களுடைய முதல் கட்டமான பணிகள் July 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் July 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12-digit நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: உங்கள் FM ரெயின்போ 103 கோவையில் இன்றிரவு 9:30 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்று பழம்பெரும் நடிகை பி சரோஜாதேவி

0: உங்கள் கருத்துக்களை நீங்கள் நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம், மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிவிக்கலாம், அல்லது தபால் கார்டு மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். பன்னிரண்டு மணி 5 நிமிடம் ஆவதற்கு 5 நொடிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The National Testing Agency, NTA, has released the provisional answer keys for 84 subjects of the UGC NET June 2026 examination. The NTA has also opened the challenge window, which will remain open till 18th of August. Candidates can challenge the answer keys online through the official UGC NET portal. It added that candidates must support each challenge with documentary evidence. The agency also noted challenges submitted.

0: இதுவரை சங்கீத சாரலில் புரிசை இ எஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டீர்கள். கே பி காங்கேயன் அவர்கள் தவில். 1:10 எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம்,

0: நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பாய் தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பாய் தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின் போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம்.

0: அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 இழப்புக்கு 288 எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரிஷப் பந்த் 27 களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 12:50. மெல்லிசை பாடல்கள்.

0: Group and Contact Group on Climate Change and Sustainable Development tomorrow. The event will be held under the overarching theme of India's BRICS Chairship 2026, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. The BRICS Environment Ministers meeting would be presided over by Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav. Union Home and Cooperation Minister Amit Shah will lay the foundation stone of a new dairy plant at the Alwar Saras Dairy Complex in Rajasthan today. He will also inaugurate the dairy processing plants and cattle feed plants of various milk unions. At the event, the foundation stone will be laid and various development works worth 6,262 crore rupees across 17 districts of Rajasthan will be inaugurated. Additionally, appointment letters will be distributed to more than 10,500 newly appointed personnel under the Rozgar Utsav. The JPSC-JSSC aspirants' agitation in Jharkhand has intensified, with students announcing fresh protest programs over alleged irregularities in recruitment examinations. The students are demanding cancellation of the JPSC 11th to 13th examinations and the JSSC-CGL examination, along with a CBI probe into alleged irregularities. Here's a report.
1: The JPSC-JSSC Reform Munch has given the state government an ultimatum to take positive action by August 18th. The protesters have also, for the first time, demanded the resignation of Chief Minister Hemant Soren. They have announced a major protest outside the Chief Minister's residence on August 20th and said they would continue their agitation there if their demands are not addressed. The Reform Munch has said the agitation will be intensified in the coming days and will draw inspiration from the ideas and spirit of Bhagat Singh. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
0: Keralam is getting into the festive spirit as the state's biggest annual festival, Thiruvonam, will be celebrated on August 26th. The Onam festivities begin today with Atham. Onam is not just a one-day festival. The formal celebrations begin on Atham Day, being observed across the state from this morning. The India Meteorological Department has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh, Gangetic, West Bengal, Odisha, Uttar Pradesh and Uttarakhand. Parts of Northeast India, Chhattisgarh, Gujarat, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit-Baltistan, Jharkhand, Konkan and Goa, Madhya Maharashtra, Madhya Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In cricket, Bangladesh secured a historic 9-wicket victory over Australia in the first test match in Darwin, Australia today. It was Bangladesh's first test win over on Australian soil and only its second victory over Australia. India is set to host the BWF World Championship starting from tomorrow till August 23rd at the Indira Gandhi Stadium in New Delhi. PV Sindhu will lead India's challenge in women's singles. In men's singles, Lakshya Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China's Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சார், உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என் பெயர் தனபாலன். நான் வந்து அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றேன்.
4: சரிங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? நீங்க படித்து வளர்ந்தது, உங்க பள்ளி பருவம், கல்லூரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் மதுரை சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படித்தேன். ஃபிஃப்த் டு லெவன்த் நாடார் ஹைஸ்கூல் தெற்கு வாசல்ல படித்தேன். அதுக்கு காலேஜ் ஸ்டடிஸ் நாடார் ஹைஸ்கூல், நாடார் காலேஜ், நாகமலை புதுக்கோட்டையில படித்தேன்.
4: என்ன டிபார்ட்மெண்ட் சார்?
5: இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி. ஃப்ரெஞ்சு கோர்ஸ் ஒன் இயர் படிச்சிருக்கோம், டிப்ளமோ கோர்ஸ்.
4: ஃப்ரெஞ்சும் படிச்சிருக்கீங்க?
5: ஃப்ரெஞ்சும் படிச்சிருக்கோம். டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்பப்போ ஏதாவது படிச்சுட்டே இருப்போம், படிக்கிறது இப்பவும் படிச்சுட்டே இருப்போம்மா. எல்லா சப்ஜெக்டை பற்றிய புக்கு, எல்லா புக்கும் எடுத்து படிச்சு. ஃபிலாசபிலேருந்து படிப்பு என்பது வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மனிதன்
4: சின்ன வயசுலேருந்து இரட்டையோட ஆன பறிப்பு வரையும் புத்தகத்தோடு இருக்கீங்க.
5: புத்தக பைத்தியம் கூட சொல்லலாம். அதுலேருந்து உலக விஷயங்களும் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் புக்கு நிறைய படிக்கும் போது. அதுதான் ஒரு நல்ல லைஃப்னு நான் நினைக்கிறேன்.

உடம்பேலும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவேலும் தீபத்தை ஏற்றி வைத்தான்.

என்பதை தான்.

0: சார், உங்களுடைய குடும்பம், அதாவது உங்கள் அப்பா அம்மா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க?
1: அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். மூணு பேர் நாங்கள் கூட பிறந்த, மூணு அண்ணன் தம்பி, மூணு சிஸ்டர்ஸ். மூணு பேருமே இங்கே மதுரையில் இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ், ஒருத்தர் வந்து சென்னையிலையும் இன்னொரு சிஸ்டர் கோபியிலையும் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வெளியூரில் இருக்கிறாங்க.
0: நல்லதுங்க சார். சார், இப்போ நீங்கள் பிஏ முடிச்சிங்க, எம்ஏ முடிச்சிங்க, அரசாங்க வேலைக்கு வரணும்னு எப்படி சார் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
1: அரசாங்க வேலைக்கு வரணும், மிடில் கிளாஸில் பிறந்த எல்லாருமே ஒரு வேலை பார்த்து தான் ஆகணும். அது எனக்கு அரசாங்க வேலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். எங்கள் அப்பாலாம் யூனிஃபார்ம் போட்டு டிப்டாப்பாக டெய்லி கிளம்பி போவாங்க. நல்லா மரியாதை பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு அரசு வேலையில் இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அது நடைபெற்றது.
0: நல்லதுங்க சார். முத முத எந்த வேலைக்கு சார் கவர்மெண்ட்ல என்ட்ரி ஆனீங்க?
1: ரெண்டு மூணு வேலைக்கு இன்ட்ரி வந்தது. ரயில்வேல வந்தது, இன்னும் அந்த நம்ம இந்த எஸ்எஸ்சி இது இருக்கு பாருங்க, அதுக்கு வந்தது. அப்புறம் நம்ம அறநிலையத்துறையில் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்தது. இதுதான் எனக்கு செலக்ட் ஆனது. போலீஸ் எஸ்ஐயா கூட இதான் செலக்ட் ஆனோம், ஃபைனல் செலெக்ஷன் ஆகலை. அதனால எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்.
0: அதை விடாமுயற்சியோட படிச்சுட்டே இருந்திருக்கீங்க.
1: ஆமாம், காலையில் இருந்துச்சா மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குவோம், வானத்தை பார்த்துக்குவோம், படிப்பு புக்கை படிப்போம், இயற்கையோட ஒன்றி படிப்பு ஒன்றி எல்லாம் சேர்ந்து நல்லா படித்து முன்னுக்கு ஒன்றுங்கிற எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அது நிச்சயமாக நல்லது நடந்தது.
0: சரிங்க சார், நீங்கள் முதல் முதலில் என்ட்ரி ஆன டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் என்ட்ரி ஆனீங்க?
1: 1985 வந்து நான் அறநிலையத்துறை தான். அறநிலையத்துறையில் வந்து ட்ரைனிங் ஒரு 40 நாள் ட்ரைனிங் கடலூர் இதில் திருப்பாப்புளி உள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாட்டியக்குடிங்கிற ஊரில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், 1985 மே அந்த டைமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்கே ஜாயின் பண்ணோம்.
0: என்ன வருஷம் ஜாயின் பண்ணீங்க?
1: செயல் அலுவலர் நிலை 3.
0: ஈவோன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்.
1: ஆமாம், ஈவோ கிரேட் 3 இருக்குல்ல, பேசிக். அந்த ஆரம்ப இது, அதில் ஆரம்ப அங்கே வந்து விவசாய பூமியில் கோயிலுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் இருக்கும். அது தேடி பார்வையிட்டு கோயில் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு கிராம வாழ்க்கையாக இருந்தது. அந்த லைஃப் சிட்டி லைஃப்ல இருந்துட்டு கிராம லைஃப் டக்குன்னு மாறும்போது வித்தியாசமாக இருந்தது எனக்கு.
0: நல்லதுங்க சார். சார், அதாவது நீங்கள் இவ்வளோ நாளுமே வந்து ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க.
1: ஆமாங்க,
0: பள்ளி பருவம், அப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க அப்படின்னு இருந்திருப்பீங்க. முத முதல் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்களா 1985? அந்த வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: முதல்ல ஒரு இதாக தெரிஞ்சது, சொந்த விவசாயமே நம்ம போய் பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி ஒரு கோயில் இடத்துல போய் இருந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு அந்த பண்ணை கல்டிவேஷனுங்கிறது இதை பண்ணணும். அந்த கோயிலில் பஸ்ஸில் ஏறி வரோம், வர வர அந்த கோயில் தோட்டத்தில் தெரியுது, நல்லா தெரியுது. சுற்றி தஞ்சாவூர் மாவட்டம்னா சொல்லணுமா, அவ்வளோ நல்லா ஒரு பளிச்சுன்னு பச்சை பசை. நம்ம போன இது வந்து விவசாயம் நடந்து நேரம் அந்த

உள்ள நுழையும் போது நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி, நமக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு இதுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து இனம் புரியாத சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது.

0: அவங்க முதல் மாச சம்பளம்,
1: முதல் மாச சம்பளம் அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தானே, 700 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு வீட்டுல இங்க இருக்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிவிடுவோம்.
0: எவ்வளவு அனுப்புவீங்க?
1: 700 ரூபா 200 ரூபா அனுப்பிட்டு 500 ரூபா நான் அங்கே தங்கிட்டு, அங்கே சாப்பாடு ரொம்ப குக்கிராமம் வில்லேஜஸ்லாம் அவ்வளோ சாப்பாடு கூட கிடைக்காது. விவசாயம் விவசாய கூலி அவங்களுக்கு தான், ஏதாவது டீ கடை பன் கடை அந்த மாதிரி இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டு 3 வருஷம் ஓட்டிட்டோம். அதோட லைஃப் வித்தியாசமாக இருந்தது.
0: சரிங்க சார்.
1: மதுரை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் இருந்துட்டு அங்கே போய் இருக்கிறது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு தொழில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துடும், தந்த போல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் மனிதனுக்கு.
0: சரிங்க சார். அதாவது இப்போ இஓவை ஜாயின் பண்ணின்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு போயிருக்கீங்க சார்?
1: அங்கே 3 வருஷம் சாட்டியக்குடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கிருந்து நேராக கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாரதா மாரியம்மன், பச்சைமலை, பவளமலை அந்த குரூப் டெம்பிள்ஸில் அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து திண்டல் மலையில் இருந்தோம். திண்டல் மலையிலேருந்து இன்னொரு சென்னியாண்டர் கோயில்னு கருமத்தம்பட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து அப்புறம் திருநெல்வேலி எனக்கு அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க செகண்ட் கிரேடு. இந்த இதில் 2 வருஷம் இருந்தோம். அது மேடை தலவாய் கட்டளை என்பது, கட்டளைன்னா அந்த கட்டளை பண்ணணும், ஒரு ஊருக்கு போய் கட்டளை பண்ணணும். அந்த நில இதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க அந்த முதலியார் ஃபேமிலி, அதை போய் பார்த்து ஒழுங்காக செய்கிறாங்களா அதெல்லாம் வருதா அது மெயின்டைன் பண்ணுறது எங்கள் வேலையாக இருந்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு அப்புறம் பழையபடி பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் வேலை பார்த்தோம். அங்கே இருக்கும்போது ஒரு ஐயப்பன் கோயில் புதுசாக ஐயப்பன் சேவா சங்கத்துலேருந்து நாங்கள் பொறுப்பெடுத்து எடுத்து செஞ்சு காலையில் 4 மணிக்கெலாம் போயிடுவோம். அந்த சீசன் டைமில் அவ்வளோ ஆர்வம், நானும் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு போகிறவருனால ஆர்வமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு. பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து நான் இங்கே வந்துட்டேன். சுவாமிமலை, சுவாமிமலையில் 5 வருஷம் இங்கே சூப்பராக இருந்தோம். சுவாமிமலைக்கு அப்புறம் நான் இங்கே வந்துட்டோம். ஏசி சென்னிமலை வந்தோம்.
0: ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரொமோஷன் வந்துச்சா?
1: ஆமாம், ஈரோடு அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ சென்னிமலையும் பார்த்து, சென்னிமலை முருகன் கோயில் அங்கே இருந்து கும்பாசம் முடிச்சுட்டு அதே ஏசி ப்ரொமோஷன் அங்கேயே ஏற்றுக்கிட்டு அங்கே ஏசியாக 2 வருஷம் இருந்தோம். ஈரோடு ஏசிக்கு அப்புறம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில்னு சாத்தூர் பக்கம் இருக்குது,
0: விருதுநர் மாவட்டம்,
1: விருதுநர் மாவட்டம் அங்கே 2 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து அப்படியே ப்ரொமோஷனில் டிசி ப்ரொமோஷன் வந்தது. டிசி ப்ரமோஷன் வந்து 2014 வந்தது. 3 வருஷம் அங்கே இது பார்த்தோம். வேலூர் திருத்தணி மகாமகத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டாங்க 2016 நடந்த மகாமகத்துக்கு. கும்பகோணம் மகாமகத்துக்கு, மகாமகம் 2016 நடந்ததில் வேலூரில் இருந்துட்டு 6 மாதம் அங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸராக போய் இருந்து மகாமக வேலைகள், அந்த மகாமகத்துக்கு 18 கோயில் இருக்கும், கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் ஆகிறது, மகாமகத்தோட செலவுகள் அந்த இதெல்லாம் பார்த்து

0: சர்ப்ரைஸ் பண்ணுறது. அந்த 7 மந்த்ஸ் இருந்துட்டு வந்து பழவடைய வேலூர்ஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டோம். இப்போ திருத்தணி பார்த்து திருத்தணி பார்க்கும்போது அதோட திருவாலங்காடு அதில் ஒரு 18 கோயில் இருந்து அது பார்த்தேன். அப்புறம் வெள்ளூரில் தான் வச்சு எனக்கு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க 2017
1: ரிட்டையர் ஆனீங்க
0: ஜூனில். ஆமாம்
1: சரிங்க சார். இதுக்கிடையில் உங்களுடைய திருமணம் உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க சார்.
0: என் குடும்பத்தில் வந்து நான் லேட் மேரேஜ் தான். வீட்டில் நான் வந்து சொல்லி ஊர் ஊராக மாறி நினச்ச ஊர் நான் எங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் மாற்றி கேட்க மாட்டேன். போட்ட இடத்துல போய் ஜாயின் பண்ணிடுவோம். அதனால என்னோட பர்சனல் லைஃப்பை நான் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. 2001 தான் மேரேஜ் முடிச்சேன்
1: சார். இப்போ அடுத்ததாக வந்து 2017 நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க.
0: ஆமாம்
1: கரெக்டாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அரசு பணியில தமிழகம் எங்கும் குறிப்பா எல்லா கோயில்களையும் நீங்க சுத்தி பார்த்தாச்சு. உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத நினைவுகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: பசுமை மாறாத நினைவுகள் ஒவ்வொரு கோயிலுமே ஒரு அனுபவம் ரொம்ப. இந்த கோயில்ல இருக்க அனுபவம் அடுத்த கோயில்ல வராது. இந்த கோயில்ல ஒரு பசுமை நினைவுகள் இருக்கும், அடுத்து அந்த கோயில்ல ஒரு நினைவு வரும். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியதுன்னா நல்ல நண்பர்களை சந்திச்சது. எஸ்பெஷலி சைலேந்தர் பாபுங்கிற இவரை வந்து கோபியில ஒரு பங்கன் அழைக்க போனதுலேருந்து அதுலேருந்து நாங்கள் நட்பு ரீதியாக லெட்ரு போட்டுக்க பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புறது கல்யாணத்தை எல்லாம் மற்ற எல்லாமே அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பசுமையான நினைவாக இருக்கு. எனக்கு வந்து மன சந்தோஷம்.
1: இப்போ அந்த நட்பு இருக்கா?
0: இருக்கு இருக்கு.
1: இப்போ நட்பு தொடருது.
0: அவங்க அந்த இதை வந்து நான் பெருசாக நினைக்கிறேன். அவங்களை இப்படி அவர் எல்லாரோட நல்லா பேசுவார். இருந்தாலும் ஒரு நட்பாக அவர் பழகுறது வந்து நமக்கு வந்து மனசுக்கு அது பசுமை மாறான நினைவாக என் மனசில் அப்படி தோணுது. அப்படி வருது
1: நல்லதுங்க சார்.

0: 2017 உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் காலம், ரிட்டையர்ட் ஆன அந்த நாள் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ரிட்டையர்ட் ஆன நாள் ஈவினிங் வந்து நல்ல பார்ட்டி வச்சாங்க, அதிகாரிகள் மற்ற செயலாளர்கள் இஓஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் நல்லா வாழ்த்தி பேசினாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் சொன்னோம், நீங்க எந்த கோயில்ல வேலை பார்த்தாலும் கோயிலோட சாமிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு வேலையை பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே சக்சஸ் ஆகும், வேலைக்கு நல்லா திறம்பட பண்ணலாம், கோயிலுக்கு சின்சியரா வேலை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணோம். மனசு அளவுல எல்லாருக்கும் இது பண்ணாலும் பிரியா விடை தான் அது வந்து.
0: கண்டிப்பா சார், அதாவது அரசு பணியை பண்ணா அதுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு ஒரு காலம் இருக்கு.
1: ஆமா
0: சரிங்க சார், ரிட்டையர் ஆன பிறகு இப்ப எப்படி சார் லைஃப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: ஒய்ஃபுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம், வேற இங்க புக்ஸ் லைப்ரரி போறது, காலையில வாக்கிங் போறது, இது ஒரு வித்தியாசமான லைஃபா இருக்குது.
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு 65 வயசு ஆயிருக்கும் இப்ப.
1: ஆமா,
0: உங்களோட 65 வயசுல வந்து நீங்க இந்த வாழ்க்கை நீங்க

0: கற்றுக்கொண்ட விஷயம் என்னங்க சார்?
1: வாழ்க்கையில பணம் தான் முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கை போறோம், அதுக்காக உடம்பு கெடுத்து கூடாது, லைஃப கெடுத்து கூடாது. பணம் நமக்கு சேர வேண்டிய பணம் நம்ம உழைச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்காகத்தோட சண்டை போடுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. பணம் நமக்கு வர வேண்டியது வந்து நம்ம நேர்மையா ஒரு உழைச்சா நிச்சயமா கிடைக்குது. இந்த அவசியத்திலுமே
0: நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: நேர்மையா இருக்கணும், அதனால நிம்மதி கிடைக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. இதுதான் முக்கியம்.
0: கண்டிப்பா
1: வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்கல்ல.
0: அதாவது டெப்டி கமிஷனர் கேடர்ல இருந்து அந்த நேர்மையை பத்தி சொல்றீங்க. நேர்மையா இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருந்தோம்னா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல தகவல் சார். சார், ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரா இருந்து டெப்டி கமிஷனர் ரேங்க் வரைக்கும் போய் ரிட்டையர் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குமே வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமானவங்க யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் வசந்தி, என் மனைவியை சொல்லுவோம்.
0: ஏன் சார்?
1: அவங்க சந்திக்க முந்தையமான லைஃபா இருந்தது. அவங்களுடைய என் மனைவியான பிறகு எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லபடியா ரெண்டு பேரும் அடிக்கடி டூர் போவோம். நிறைய ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் ஆனது அவங்களோட பரிசுதான் தான் நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு லைஃப்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும்
0: பக்கபலமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புறீங்களா?
1: நன்றி, என்னென்ன நன்றி சொல்லிட்டே தான் இருப்போம். நன்றி சொல்லிட்டு இருப்போம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: சார், அடுத்து உங்களோட பொழுதுபோக்கு. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இப்ப வீட்டுல உங்களோட பொழுதுபோக்கு என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பொழுதுபோக்குக்கு வந்து புக்ஸ் படிப்போம், ரமண மகரிஷி புக்ஸ் படிப்போம்.
0: அதுவும் ஆன்மீக புக்கு தானங்க சார்?
1: அது ஆன்மீக பிலாசபி, அது பெரிய பிலாசபி. அது படிக்க படிக்க கேன் தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் இது பண்ணிக்குவோம், சர்வீஸ் பண்ணுவோம், கிச்சன் சர்வீஸ், வீடை சுத்தப்படுத்துறதுன்னா பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். இதுல டைம் பாஸ் ஆயிடுது. அப்புறம் வேற அனாவசியமான வேற கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சிகரெட் அடிக்கிறது இது பண்றது இந்த பழக்கங்கள்ல இதுல டைம் நம்ம நல்ல விஷயத்துல கவனம் செலுத்தும் போது கெட்ட விஷயம் ஒண்ணுமே நமக்கு வர சான்ஸ் கிடைக்காது. பொழுதுபோகிறது வீட்டுல இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சினிமாவுக்கு போறது. இப்ப சென்னையில இருக்கிறதுனால பீச்சு போவோம், கோவில் போவோம், இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு தான் போயிட்டு இருக்கு.
0: சார், அரசு பணி

0: கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கீங்க. எத்தனையோ அதிகாரிகள், பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இன்றைய கால இளைஞர்கள் வந்து பெற்றோர் வந்து மதிச்சு நடக்கணும். தீய பழக்கத்துக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அது வந்து தன்னையும் கெடுத்து தன்னோட சுத்தம் எல்லாத்தையுமே இதாயிரும். அதனால நல்ல விஷயங்களை நினைக்கணும். பலமே வாழ்வு, பலவீனமே மரணங்கிற மாதிரி பலமான சிந்தனைகள் தான் இருக்கணும். சிந்தனைகள் பலம் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கையில ஒன்னுமே பலமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்திய இளைஞர்கள் எல்லாமே நம்மளோட எல்லாம் புத்திசாலியா இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க விரக்தியாக கூடாது, எந்த விஷயத்திலும் விரக்தியாக கூடாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டா எல்லாம்

0: பாட்டு கேட்கற பழக்கம் உங்களுக்கு இருக்கா சார்?
1: பாட்டு கேட்பேன்.
0: கேட்பீங்க? இந்த பாட்டு நான் எப்ப கேட்டாலும் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எந்த பாடல் சார் கேட்பீங்க?
1: எனக்கு பிடிச்சா அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த பாட்டு பாடும்போதே என்ன அறியாம ஒரு மனசுக்கு குதூகலமா இருந்த ரோஜா மலர் ராஜகுமாரின் பாட்டு இது பண்ணும்போது.
0: அது கொஞ்சம் பாட்டு கேட்டுங்க சார்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி அருகில் வரலாமா.
0: நல்லதுங்க சார். உங்களுடைய இந்த விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் ஒலிக்கும் சார்.

0: சார், ரொம்ப அழகாவே உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க சார். மதுரையில பிறந்து மதுரையில படித்து உங்களுடைய முதல் பணியா வந்து இந்து சமய அறநிலையத்துறையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல உங்க பணியை தொடங்கினீங்க எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா. இறுதியில வந்து 2017 வந்து வேலூர் மாவட்டத்துல துணை ஆணையரா வந்து பணி ஓய்வு பெற்றீங்க சார். இதுல உங்க லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய இந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கிற காரண கர்த்தா உங்க மனைவி அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஆரோக்கியமா, இன்னும் நீண்ட நெடிய காலம் இன்னும் ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லி எங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

I'm going to go to the hospital.

0: சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய்.

0: என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் என் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: UGC நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒன்று ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்று முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக் கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடைமாறு

0: ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 1:55 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பாடலொன்று கேட்போம் இப்போது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உம்மித் மகிழா சம்மேளன் திட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். பெண் என்பவள் சக்தி. இந்த வாசகத்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சக்தியை வாய்ப்பாக மாற்றும் தளத்தை உருவாக்குவதுதான் உண்மையான முன்னேற்றம். பெண்கள் இன்று எந்த துறையிலும் பின்தங்கவில்லை. அவர்கள் கல்வியிலும், மருத்துவத்திலும், தகவல் தொழில்நுட்பத்திலும், தொழில் முனைவிலும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் ஒரு பெண் தன் திறமையை ஒரு தொழிலாக மாற்ற விரும்பினால், ஒரு சிறிய யோசனையுடன் புதிய தொழில் தொடங்க நினைத்தால், அவளுக்கு தேவையான வழிகாட்டல், பயிற்சி, நிதி, விற்பனை வாய்ப்பு எல்லாம் ஒரே இடத்தில் கிடைக்குமா? ஆம். அதற்காகவே மத்திய அரசு உருவாக்கியுள்ளது ஒரு சிறப்பு டிஜிட்டல் தளம், உம்மித் மகிழா சம்மேளன். அதாவது உடியாம் சகி போர்ட்டல் அல்லது நாரி சக்தி போர்ட்டல். இந்த தளம் கடந்த 2018 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், அதாவது MSME துறை மூலம் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் பெண்கள் தங்கள் திறமையை தொழிலாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவது. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் தன் திறமையை தொழிலாக மாற்றட்டும் என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை சிந்தனை. இந்த உட்யாம் சகி போர்ட்டலில் பெண்கள் பெறக்கூடிய முக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா? தொழில் தொடங்கும் வழிகாட்டுதல், நிதி உதவி தொடர்பான தகவல்கள், தொழிற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு, சந்தை இணைப்பு அதாவது மார்க்கெட் லிங்கேஜ், கடைசியா வெற்றி பெற்ற பெண்களினுடைய கதைகள். ஒரு பெண் தன் கனவை நனவாக்க

0: இருக்கும் போது அது குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றும். அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும் தளம்தான் உம்மித் மகிழா சம்மேளன். இந்த தளம் பெண்களின் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, இந்த தளத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த பாடலை தொடர்ந்து.
1: தர்பார் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிருத் பாடியது.

0: சும்மா கீழ்.
1: இன்று நாம் உம்மித் மகிழா சம்மேளன் திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து வருகிறோம். இந்த தளம் ஒரு வாய்ப்பின் கதவு மாதிரி. இங்கே ஒரு பெண் தொழில் தொடங்குவதற்கான அனைத்து படிகளும் எளிதாக விளக்கப்பட்டுள்ளன. எப்படி பதிவு செய்வது? www.udyamsakhi.gov.in இந்த தளத்திற்கு சென்று உங்கள் பெயர், தொழில் யோசனை மற்றும் தொடர்பு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம், அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலமாகவும் பதிவு செய்யலாம். பதிவு செய்த பெண்கள் எந்த துறையில் தொழில் தொடங்க

0: விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் பயிற்சி மற்றும் நிதி உதவி விவரங்கள் கிடைக்கப்பெறும். உதாரணமாக, ஒரு பெண் கைநகை தயாரிப்பு தொழில் தொடங்க விரும்பினால் அவர்களுக்கான கருவிகள், மார்க்கெட்டிங் வழிகாட்டல், கடன் விவரங்கள் அனைத்தும் கிடைக்கும். இந்த தளத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது வெறும் தகவல் தளம் மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கை தளம், அதாவது பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஹோப் என்றே சொல்லலாம். ஒரு பெண் தன் கனவுகளை சொல்லாமல் செயலில் காட்டும் தளம் இது. தமிழ்நாட்டில் சேலம், மதுரை, திருவாரூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பல பெண்கள் இந்த தளத்தின் வழிகாட்டுதலால் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்கி வளர்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு சிறிய யோசனையுடன் பெரிய கனவு காணும் பெண்ணாக இருந்தால் உம்மித் மகிழா சம்மேளன் உங்கள் கைப்பிடியாக இருக்கிறது. திறமைக்கு மரியாதை, தொழிலுக்கு வலிமை, பெண்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலம். இன்றே பதிவு செய்யுங்கள் www.udyamsakhi.gov.in www.udyamsakhi.gov.in. உங்கள் திறமையை உலகம் காணட்டும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது உம்மித் மகிழா சம்மேளன் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். இன்று பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள்.

சிங்கம் படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரை இசை.

0: 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நானும் நல்லமா இருக்கேன் டாக்டர். இன்று நிகழ்ச்சியில முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுல வந்து இந்த முதுகுத்தண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம்

0: பயிற்றுனர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்று நிகழ்ச்சியில முதுகு தண்டு அறுவை சிகிச்சை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுல வந்து இந்த முதுகு தண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருந்துட்டு இருக்குது. இந்த முதுகு தண்டுல என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர்.
2: வணக்கம் சார், நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணா. நான் கோயம்புத்தூர்ல முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்துட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஸோ முதுகு தண்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரவங்களுக்கு 100% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து 5% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும் தான் சர்ஜரின்றது தேவைப்படும். மற்றவங்க யாருக்குமே பேக் பெயின்றதை பற்றி பயப்பட தேவையில்லை. பேக் பெயின்றது சில பேர் நார்மல் டேர்ம்ஸில் சொல்லும்போது முதுத்தண்டு பெயின், இடுப்பு வலி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெயின் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்க சைடு போகுது, எத்தனை நாளாக இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு முதுத்தண்டு வலி வருது அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சில ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, உங்கள் பேக் பெயின் வந்து நைட் ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு தூங்க விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த முதுகு வலி வந்து காலுக்கு பரவுது, உங்களுக்கு காலுக்கு பலம் குறையுது, கால் மரமரப்பு ரொம்ப இருக்குது, உங்களால் ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியல அந்த முதுகு வலினால், உங்களுக்கு ப்ரீவியஸாக கேன்சர் தொடர்பான ஏதாவது சிகிச்சை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை வயசு ரொம்ப கூடியிருக்கீங்க, 65 மேலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் உடனே டாக்டர் போய் பார்க்கணும். மற்ற 85% 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த முதுகு வலின்றது தானாக சரியாயிடும். முதுகு வலியினால் என்னென்ன காரணங்களால் வரலாம் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தங்க மூட்டை தூக்குற வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க டெய்லி வேலை செய்கிறதுனால கூட வலி வரலாம். அவங்க டெய்லி குனிஞ்சு நிமிந்து அந்த வெயிட்டை தூக்குறதுனால கூட வலி வரலாம். அதெல்லாம் நம்ம மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம். அதெல்லாம் மூட்டை தூக்குறதுனால வர்றது. பட் அதெல்லாமே ரெஸ்ட் எடுத்தால் சரியாது, அதுக்குன்னு தனியாக டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். முட்டை இது எப்படி தூக்குறது, எந்த பொசிஷனில் தூக்குறது, எப்படி குனிஞ்சு நிமிர் தூக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே அந்த பேக் பெயின்லாம் சரியாயிடும். சில பேருக்கு வந்து முடக்குவாதன்னு சொல்லுவோம்ல, ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பான்டிலிட்டிஸ், அதனால வரி வரும். அவங்களுக்குமே அதுக்குள்ளே மருந்து கொடுத்தானா சரியாயிடும். சில பேருக்கு வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட், கேன்சர் வந்து எங்கேயாவது முதுத்தண்டில் பரவிடுச்சு, இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குது, அதனாலும் முது வலி வரலாம். அவங்களுக்கு எல்லாமே எதுனாலன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். உண்மையாகவே இன்ஃபெக்ஷன் தானா, இல்லை டியூமர் ஏதாவது இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது இடத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். சில பேருக்கு ஜவ்வு பிதுங்கி வெளியே வந்து நரம்பு அழுத்துது அப்படின்னாலும் வலி வரலாம். அதெல்லாமே எந்த இடத்துல வலி இருக்குது, எந்த இடத்துலேருந்து அந்த ஜவ்வு வெளியே வந்திருக்கு, எந்த நரம்பு அழுத்துது, எவ்வளோ அழுத்துது, உங்களுக்கு கால் பலம் ஏதாவது குறைஞ்சிருக்கா, யூரின் மோஷன் போகிறது ஏதாவது தொந்தரவு இருக்கா, அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து முதுகு வலிக்கு வந்து பொதுவான காரணங்கள் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து சில பேர் வந்து தரையில் படுத்து தூங்குவாங்க, சில பேர் வந்து பெட்டில் படுத்து தூங்குவாங்க. தரையில் படுத்து தூங்குறது ஹெல்த்தியான ஒரு விஷயமா, இல்லை வந்து பெட்டில் படுக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வருது, சம்டைம்ஸ் வந்து தரையில் படுக்கிறவங்களுக்கும் பேக் பெயின் வருது, எது வந்து ஒரு பெஸ்ட்டு?
2: காமனாக இது தரையில் படுத்து தான் தூங்கணும், பெட்டில் படுத்து தான் தூங்கணும்னு எதுவுமே கிடையாது. சில பேருக்கு தரையை படுத்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சில பேர் பெட்டில் படுத்தால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. காமன் ரெக்கமெண்டேஷன் என்ன, ஒரு நல்லா ஃபர்ம் மேட்ரஸில் படுக்கணும். பட் இதில் படுக்கிறதுனால நன்மைகள் இருக்குது, இதில் படுக்கிறதுனால தீமைகள் இருக்குன்னு எதுவுமே கிடையாது. எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் படுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் முதுகு தண்டு வளத்தை பற்றி நம்ம பேசும்போது, இந்த முதுகில் வந்து பல்வேறு வகையான டிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த மாதிரி இதில் வந்து அடிபட்டுச்சுன்னா இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துட்டு இருக்கும், இல்லை வந்து அறுவை சிகிச்சை இல்லாம இந்த முதுகு வலி அப்படிங்கறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
2: முதுகுல எப்ப அடி போடலாம் அப்படின்னா, இப்ப யங் ஏஜ்ல இருக்காங்க, ஒரு 20-30 வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே யூஸ்வலா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல தான் காமனா அடிபடும். அதுவே 50 வயசுக்கு மேல இருக்காங்க, 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா நார்மலா தடுக்கி விழுந்தா கூட அடிபடலாம். அவங்களுக்கு எல்லாமே எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அடிபடுது. இப்ப 20-30 வயசுல ஒருத்தவங்களுக்கு அடிபடுது அப்படின்னா அந்த அடியின் தன்மை எவ்வளவு இருக்குன்னு பொறுத்துதான் ஆபரேஷன் செய்யணுமா வேணாமன்ற. இப்ப முது தண்டுன்றது தண்டுவடம்ன்றது, அதுல எலும்பு இருக்கு, டிஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த தசைகள் இருக்கு, எல்லாம் ஜவ்வுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ வெறும் எலும்புல மட்டும்தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னா எந்த எலும்புல அடிபட்டு இருக்குன்றது இருக்கு. எலும்புல மட்டும் அடிபட்டு இருக்கு, முன்னாடி இருக்க வெர்டிபல் பாடின்னு சொல்லுவோம், அதில் மட்டும்தான் அடிபட்டு இருக்கு, அதில் அடிக்குவேட்டான ஹைட் மெயின்டைன் ஆகுது, ரொம்ப கூன் விழுகலை அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. கூடவே ஜவ்வும் சேர்ந்து ரொம்ப கிழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு கால் பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண தேவை இருக்கும். அதுலமே ஒரு ஒருத்தரை பொறுத்து மாறும், ஒரு ஒரு அடியின் தன்மையை பொறுத்தும் மாறும். வயசானவங்களுக்கு அடிபடுறதுக்குமே எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் கிடையாது, அதுலேயும் எவ்வளோ நொறுங்கி இருக்குது அந்த எலும்பு அப்படின்னு பொறுத்தும் மாறும்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் கொடுத்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க. அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
1: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் வந்து இந்த முதுகு வலிக்கான பொதுவான காரணங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லுங்க.

0: சில பேருக்கு வந்து இந்த ஸ்டோன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே வந்து பேக் பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப தூரம் நடக்கிறாங்க, இல்லை வந்து ரொம்ப தூரம் ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முதுகு வலி வந்துடும் சொல்கிறாங்க. மேலே வந்து பேக் பெயின் வருது, கீழே பேக் பெயின் வருதுன்னு சொல்லி பொதுவான விஷயங்கள் வந்து பேக் பெயின் பற்றி நம்ம சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன? பேக் பெயின் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் வேற என்னென்ன இருக்கும்?
1: மெயினாக எதனால பேக் பெயின் வரும் அப்படின்னா, நம்ம நார்மலாக செய்கிற வேலைகள்னால தான். யூஸ்வலாக மேனுவல் லேபர்ஸ்ன்னு சொல்கிறோம், கூலி தொழிலாளிகளுக்கு தான் இடுப்பு வலி வரும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப ஐடி ஜாப்ஸ், ரொம்ப பேங்க் ஜாப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் நடக்காமல் அசையாமல் அதே இடத்துலேருந்து கம்ப்யூட்டர் பார்க்கறதுனாலையும், ரொம்ப குனிஞ்சு வேலை செய்கிறதுனாலையும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு அதனாலையும் பேக் பெயின் வரலாம். பட் அந்த ஸ்டோன்னால் பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்டோன்னால் பேக் பெயின் வருது அதுவுமே பேக்லேருந்து தான் வரும். பட் அவங்க எந்த இடத்துலேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு இருக்குது. யூரின் தொந்தரவுனால யூரினில் ஏதாவது கல் இருக்குது அப்படின்னாலும் பேக் பெயின் வருது அப்படின்னா, அவங்களுக்கு கூட யூரின் தொந்தரவான ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். லைக் யூரின் போகிறது எரிச்சல் இருக்கலாம், யூரின் போகும்போது ஏதாவது பிளட் மாதிரி ஏதாவது போகலாம். அது நம்ம தான் எவ்வளோ பண்ணால் தான் தெரியும். ஒரு ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது எதனால் வருது அப்படின்றது தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மோஸ்ட் காமனாக வர பேக் பெயின் வந்து ஐடி ஜாப்ஸ், ரொம்ப நேரம் அந்த 10th 12th உட்காந்து படிக்கிறது, பெட்டில் உட்காந்து படிக்கிறது, மெயினாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுனால தான். அசையாமல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலுமே பேக் பெயின் வரும்.
0: எலும்பு தேய்மானம் ஏற்படும் சொல்கிறாங்களே, இப்போ வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்களே தேய்மானம் ஆயிடுது. அதனால தான் வந்து நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பைனல் முதுகு தண்டுக்கும் வந்து தேய்மானம் ஏற்படுங்களா? இதற்கும் வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியுங்களா?
1: இடுப்பு தண்டுலையும் நார்மலாக ஏஜ்னால தேய்மானம் ஆகும். பட் எல்லா தேய்மானத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில டைம்ஸ் தேய்மானம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, தேய்மானம் ஆகிற எலும்பு வந்து இன்னொரு எலும்பு மேலே நவரும். நவரும்போது பின்னாடி இருக்க தண்டு ஓடத்தில் அழுத்தம் ஏற்படும். அப்படி அழுத்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே கூடிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களால நடக்க முடியாது. ரொம்ப தூரம் நடந்தாங்க அப்படின்னா கால் மரமரப்பு கூடும், கால் பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் தாண்டினாலும் கால் பலம் குறையலாம், யூரின் மோஷனில் தொந்தரவு ஏற்படலாம். அப்படி இவங்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவைப்படும். மற்றவங்களும் நார்மலாக தேய்மானத்தினால ஆப்ரேஷன் தண்டவடத்தில் கிடையாது, பண்ணலாம். பட் யூஸ்வலாக யூஸ் இருக்காது. தண்டவடத்துலேயும் அந்த ஏஜ்னால தேய்மானத்தினால முதுகு வலி வரலாம். மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ்க்கு 95% ஆஃப் த பேஷன்ஸ்க்கு வந்து தண்டவட அறுவைச்சே தேவைப்படாது. யூஸ்வலாக யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, முழு தண்டில் தேய்மானம் ஏற்படுறதுனால ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே நவரும். அப்படி நவரும்போது பின்னாடி இருக்க தண்டவடத்தில் வந்து அழுத்தம் ஏற்படலாம். அப்படி அழுத்தம் ஒரு கட்டத்தில் ரொம்ப கூடிருச்சு அப்படின்னா கால் மரமரப்பு கூடும், கால் பாரமாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே திரும்பி உட்காரணும்னு தோணும், கால் பலம் குறையும், யூரின் மோஷன் போகிறதுல தொந்தரவு ஏற்படலாம். அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவைப்படும். 95% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நார்மல் டே டு டே லைஃப்பில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, நார்மல் வாக்கிங் போகிறதுனால, ஸ்விம்மிங் பண்ணுறதுனாலே சரி பண்ணிக்க முடியும்.
0: இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்பைனல் நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, இப்போ வந்து காலில் கீது நம்மளுக்கு ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சு சர்ஜரி பண்ணுறேன், அது கருத மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்ஸே இப்போல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி அட்வான்ஸ்டாகவும் இருந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம முதுகில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைக்கும் வந்து பிளேட்ஸ் அப்படிங்கிறது வைப்பாங்களா?
1: முதுகுத்தண்டில் மெயினாக பிளேட்ஸ்ன்னு வைக்க மாட்டோம், அது பெடிக்கல் ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்க்ரூ மாதிரி போட்டு அதில் ராட் போட்டு பொருத்துவோம். அது மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஆட்டம் ரொம்ப இருக்குது, ஸ்க்ரூ போட்டு பொருத்தாமல் அந்த ஆட்டம் நிற்காது அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரூ போட்டு ராட் போட்டு பொருத்துவோம். வேற எங்கெல்லாம் ஸ்க்ரூ போடுவோம் அப்படின்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப டியூமர் ஏதாவது பரவி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டம் ஏற்படும். அந்த ஆட்டத்தினாலையும் முது தண்டோடத்தில் அழுத்தம் ஏற்படலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் ஸ்க்ரூ போட்டு ராட் போட்டு பொருத்தலாம். இன்னொரு ஒன்று வந்து ட்ராமா. நார்மலாக ரோட்டில் போடுறீங்க, விழுறீங்க, ஒரு கட்டத்து மேலே எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா, டெம்பரவரியாக அந்த எலும்பு ஹீல் ஆகிற வரைக்கும் ஸ்க்ரூ போட்டு ராட் போட்டு பொருத்திக்கலாம். அந்த யூஸ்வலாக அந்த எலும்பு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ராட் எடுத்துக்கலாம். இந்த ராட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறது வந்து மெயினாக வந்து கீழே விழுந்து அழிபடுறவங்களுக்கு மட்டும்தான்.
0: எந்த ஏஜ் குரூப் வந்து அதிகமாக இந்த பேக் பெயினால் வந்து பாதிக்கப்படுறாங்க? இவங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க?
1: இப்போ வந்து பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வர பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து ஏஜ் கம்மியான இருக்கவங்க, இன்னொன்று வந்து ஏஜ் கூட இருக்கவங்க. ஸோ ஏஜ் கம்மியான இருக்கவங்கனா யூஸ்வலி அரௌண்ட் 20 to 40 years ஆஃப் ஏஜ். ஏஜ் கூட இருக்கவங்க வந்து யூஸ்வலாக மோர் தென் 60 years ஆஃப் ஏஜ். இந்த 20 to 40 years மெயினாக எதனால் வராங்க அப்படின்னா ஜாப்ஸ்னால தான். முன்னாடியெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேங்க் ஜாப் எடுத்துக்கிட்டோம், ஐடி ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறதுனாலையும் அசைவு இல்லாமல் அதே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால வலி வருது. இன்னொன்று வந்து ஓல்டேஜ். ஓல்டேஜை ரொம்ப தேய்மானத்தினாலையும் எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம், போனே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னாலும் அதனாலே பேக் பெயின் வரலாம். ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப வந்து ஏஜ் கம்மியானவங்களுக்கும் வராங்க, ஏஜ் கூட இருக்கவங்களும் வராங்க. பட் முன்னாடி இருந்த விட இப்போ வந்து யங் பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப பேக் பெயின் வராங்க, மெயினாக ஜாப்னால.
0: இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த தோள்பட்டை காயம், முதுகு தண்டு வளத்தில் காயம் இந்த மாதிரிலாம் பொதுவாக ஏற்படும். இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களும் அதிகமாக வராங்களா?
1: ஸ்போர்ட்ஸ்

0: கிளிஞ்சர் யூஸ்வலாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. முது தண்டை விட அவங்களுக்கு வந்து முட்டியில் ஜவு கிழிஞ்சிருக்கு, தோள்பட்டில் ஜவு கிழிஞ்சிருக்குன்னு தான் காமன். ஸ்போர்ட்ஸ்னால முது தண்டிலையும் மெயினாக ஜவு ஏதாவது ரொம்ப வெயிட் எடுக்கிறாங்க, ரொம்ப டெட்லிஃப்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஈடுபடுறாங்கன்னா வெயிட்னால வெயிட் தூக்கி ஜவ் ஏதாவது பிதுங்கி வெளியே வந்தால் தான் பேக் பெயின்றது காமன்.
1: டாக்டர், இப்போ வந்து பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாட் பேக் வைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கோல்டு பேக் வைக்கிறாங்க, இது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி வைக்கிறாங்க?
0: என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னா, இப்போ அக்யூட் பேக் ஸ்ட்ரெயின், இப்போ நீங்கள் ஏதாவது வெயிட் தூக்குறீங்க, வெயிட் தூக்கி திடீர்னு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டு வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ஒரு 80 இயர்ஸ் 60 இயர்ஸ் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது, க்ரானிக் பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஹாட் ஃபார்மெண்டேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இதுதான் கொடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் இல்லை. மோஸ்ட்டாக அது அக்யூட் பேக் பெயின் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்னால் வர்றதுனால அதை வந்து கோல்டு வந்து நல்லா செட்டில் பண்ணும்.
1: ரொம்ப நாள் வந்து இந்த பேக் பெயின் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும்?
0: யூஸ்வலாகவே ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அது யூஸ்வலாக ஓல்ட் ஏஜில் தான், ஓல்ட் ஏஜ்னால் 50 to 60 இயர்ஸ் மேலே தான். அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து நார்மலாக ஏஜ் தேய்மானத்தினால வர்றது தான். பட் அந்த தேய்மானத்தினால வர்றதையும் நம்ம நார்மலாக செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி 80 to 90% பெட்டர் ஆகிக்கலாம். பட் ரிமைனிங் ஒரு 10% அவங்க ரொம்ப வேலை செய்கிறாங்க, அன்னைக்கு ரொம்ப வீட்டில் வேலை செய்கிறாங்க, குனிஞ்சு ஏதாவது ரொம்ப வெயிட் தூக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு கூடலாம். பட் அதுவுமே எக்ஸசைஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பெல்ட் எல்லாமே அன்னைக்கு எவ்வளோ பேக் பெயின் இருக்கோ அன்னைக்கு ஒரு 2 days 3 days போட்டுக்கிட்டு, அன்னைக்கு ஒரு 2 3 days ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணலாம். படுத்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
1: இப்போ நிறைய பேர் வந்து பேக் பெயின்னால வந்து ஒரு பெல்ட் போட்டுக்கிறாங்க, சும்மா இடுப்பை சுற்றி போட்டுட்ருக்காங்க, இது எத்தனை நாட்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும்? இது கம்பல்சரியாக போட்டால் மட்டும்தான் பேக் பெயின்ங்கிறது ஹீல் ஆகுமா, இல்லை வேறு என்னென்ன காரணங்கள்னால வந்து அந்த பெல்ட் போட வேண்டிய நெசசிட்டி இருக்குது?
0: ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, பெல்ட்டை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பெல்ட்டை யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காயிரும். நம்ம வந்து இந்த பெல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே நம்மளே தோண ஆரம்பிச்சோம், டக்குன்னு பேக் பெயின் வருது அப்படின்னா அவங்க 1 or 2 days போடலாம். பட் ரொம்ப நாள் போடுறதுனால என்ன ஆகுனா, சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வீக்காகிறதுனால அது இன்னும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு தான். பெல்ட் போடலாம் அப்படின்னா, இப்போ அவர் ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடியுது அப்படின்னா அந்த உள்ளே இருக்க காயமெல்லாம் ஆடுற வரைக்கும் பெல்ட் போடலாம். இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது, தண்டவடத்தில் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அது ஹீல் ஆகிற வரைக்கும் பெல்ட் போடலாம். பட் ஒன்ஸ் அதெல்லாம் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் பெல்ட் போட தேவையில்லை.
1: உடல் பருமனாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக பேக் பெயினை வந்து சந்திக்கிறாங்க, இதுக்கான காரணங்கள்?
0: உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் எதனால வருது அப்படின்னா, ஒன்று வந்து வெயிட், இன்னொன்று வந்து அவங்களோட ஸ்டொமக் பெல்லி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப முன்னாடி வந்து ஸ்பைனை புஷ் பண்ணும். புஷ் பண்ணுறதுனால என்னாங்கன்னா லம்போ சக்கல் ஜங்ஷன் சொல்லுவோம், அங்கே ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கூடும். அது இல்லாமல் நம்ம பாடி வெயிட் எல்லாமே அந்த இடத்துக்கு மூலமாக தான் போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் கூடுறதுனாலையும் பேக் பெயின் வரும்.
1: ஓகே டாக்டர், இன்று நிகழ்ச்சியில் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து நீங்கள் நிறையா தகவல்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: டோன்
3: மிஸ் இட். FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
5: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து நீங்கள் நிறையா தகவல் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
6: ஒருத்தவங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னா அதை பற்றி பயப்பட தேவையில்லை. உடனே டாக்டர் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் தெரியும்ல, நைட் ஃபுல்லாக வலி வருது, உங்களுக்கு கால் ரொம்ப மரமரப்பு போகுது, கால் பலம் குறையுது, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் உடனே போய் அணுகணும்னு இருக்குது. இல்லை உங்களுக்கு பேக் பெயின் 4 வாரம் ஆகியும் சரியாகலை அப்படின்னா மட்டும் டாக்டர் போய் வேகமாக போய்ப்பார். இல்லட்டா யூஸ்வலாக பேக் பெயின் 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தானாக சரியாயிடும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை.
5: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகளில் இந்த பேக் பெயின்க்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாளைய நிகழ்ச்சியில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும், பல தகவல்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர் பொறுதலை நிகழ்ச்சியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
3: FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்
1: நேரம் 3:15 ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860003 7. எஸ்டிடி குறியீட்டு எண் 044. நீங்கள் விரும்பும் பாடலை வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களும் செவிமடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இது. நீங்கள் தொலைபேசி வழி உங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். சென்னை ஆகாஷ்வாணி உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிபரப்பு காத்திருக்கிறது. அண்டாத்து திரைப்படத்தின் பாடல் இது. பாடியவர்கள் சித் ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல்.

0: இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் பாடல்கள் உங்கள் விருப்பம். வழங்கி மகிழ்விருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கடலூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க, தங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: சரிங்க,
0: அந்த பாடலை கேட்கலாம்.

0: சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நீங்கள் ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் கேட்கலாம். பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். நமது நிகழ்ச்சியை அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: காமராஜர் ஸ்டாலின். வடிவேல் பேசுறேன் மேடம்.
0: வடிவேல் சார், சொல்லுங்க சார், தங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: ரிச்சாக்காரன்ல இருந்து அழகிய தமிழ் மகள் நிகழ்ச்சி.
0: சரிங்க, அந்த பாட்டுல செவி மடுக்கலாம்.

0: நேரம் 3:16 ஆகிட்டு இருக்கு. இதுவரை ஒலித்த பாடல்களின் படங்கள் 7வது மனிதன் ரிக்ஷாக்காரன், பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குழுவினர். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், விடுமுறை விருப்பம்.
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார் மனோகரன், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து தமிழ்கான் படத்துல இருந்து ஒரு பெண்ணோடு பிறந்த நடனம் அந்த பாட்டை கொடுக்கணும்.
0: சரிங்க, பாடலை கேட்கலாம். எஸ் ஜானகி, வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க அந்த பாடலுக்கு.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் சிறப்பாக நேயர்கள் பங்கேற்று தங்கள் பாடல்களை தெரிவிக்கின்றனர். பாடல்களை ஒலிபரப்பி நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளும் நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். நேரம் 3:21. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன்
0: சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: பாடல் வந்து நிச்சயமா பாடல் வந்து அரியா பருவம் மேடம்.
0: சரிங்க, கேட்கலாங்க அந்த பாடலை.

0: மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். இசைக்கு அசையா மனங்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுவரை கேட்டு அறியாத அரிய இசை பொக்கிஷங்களை பாடல்களாக நேயர்கள் விருப்பம் தெரிவித்து கேட்டு மகிழ்கின்றனர். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கொட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சொல்லுங்க என்ன பாடல்.
1: பம்பாய் இந்த திரைப்படம், ஏ ரஹ்மான் அவர்களுடைய அற்புதமான இசையில சித்ராமா குரல்ல ரொம்ப அருமையான ஒரு பாடல். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கேட்கலாங்க அந்த பாடலை. கேட்க

0: பாடல்கள் உங்கள் தேர்வு. வழங்குகிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. வணக்கம்.
1: வணக்கம், நான் காப்பாடியிலிருந்து நித்யகல்யாணி பேசுறேன்.
0: சொல்லுங்க நித்யகல்யாணி மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: ஹலோ,
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு தேவதையை கண்டேன் அந்த படத்திலேருந்து, அழகே பிரம்மனிடம்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி அற்புதமாக போயிட்டுருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: பாபு சார், பிடித்த பாடல் சொல்லுங்க, உடனே கேட்டுலாம்.
1: எந்த படம் மேடம்? எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திலிருந்து மதுரை மறிக்கொழுந்து வாசம்.
0: சரிங்க, அந்த பாட்டில் இப்போ

0: நேரம் 3:40:35 உங்கள் தெரிவில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் பாடல்களை தொலைபேசி வழி தெரிவித்தால் ஒலிபரப்ப காத்திருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியை நடத்தினேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: வி தட்சிணாமூர்த்தி இசையில் 1977 வெளிவந்த நந்தா எண்ணிலா, இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், டி கே கலா பாடிய ஒரு காதல் சாம்ராஜ்யம் என்ற பாடல்.
0: பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஓசை, ஒலி, பேச்சு, இதையெல்லாம் விட இசை அற்புதமானது. அதில் மிதக்கிறது நம் மனங்கள்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 249-8735-2985-0037-3 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. யார் எங்க
1: சென்னையில
0: இருந்து
1: ராஜேஷ் பேசுறேன்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். புது நேயர்களுக்கு வழிவிடலாம். வாரா வாரம் வரும் நேயர்களே ஒரு ஒரு வாரம் விட்டு கூட வரலாம் இல்லைங்களா? புது புது நேயர்கள் வந்தால் நமது நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க தனியாக ஒரு லைனில் வந்து எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே லைன்லேயே இருந்து மூணு பேர் பேசுகிறாங்க, மூணு காலர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், புது புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. வார வாரம் வந்த நேயர்களே வர வேண்டான்னு உங்களை கேட்டுக்கிறேன் நான். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பிரம்மபுரம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மேடம், ஆனந்த ஜோடி படத்துல இருந்து.
0: சரிங்க.
1: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
0: சரிங்க.
1: அந்த பாடல் சிறப்பு நிகழ்ச்சியா கேட்டுலாம்.
0: சரிங்க, ஓகேங்க, அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

வந்தவாசில அருண்கிற நேயர் தொடர்ந்து நமது பொது தொலைபேசி எண்ணுக்கு முயற்சி செய்து இந்த விஷயத்தை சொன்னார். அதனால தான் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இதை ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம்.

0: நேரம் 3:55 25 நொடிகள் ஆயிற்று. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் திருநெல்வேலி மாவட்டம் வி எம் சத்திரம் பதியிலிருந்து அம்புஜம் அம்பலவாணன் பேசுறேன் மேடம். எனக்கு அவள் ஒரு தொடர் படத்துல ஆடு மடி தொட்டிருங்க அந்த பாடம்.
0: சரிங்க, பி சுஷிலா பாடி அந்த பாடல கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புது புது நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதே எங்கள் ஆவல். தயவு செய்து அவங்களுக்கு வழிவிடுங்க. ஒரு வாரம் விட்டு மறுவாரம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. விடுமுறை விருப்பம் அடுத்த வாரம் 3 மணிக்கு சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக நேயர்கள் கேட்கவிருப்பது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதை டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
3: தம்பிகளே, அந்த மானை அப்படியே அதை சுற்றி வளையுங்கள். வாருங்கள்
4: அண்ணா, இந்த பக்கம் இப்படி இப்படி. ஏ மானை, உன்னை என்ன செய்கிறேன்பா?
3: அர்ச்சனா, வேண்டாம், அம்பை எய்யாதே. அந்த மானை உயிருடன் பிடிக்க வேண்டும்.
5: நகுலா, இப்படி இப்படி வா. சகாதேவா, அப்படி போ, விடாதே. ஏ மானே, நீ மட்டும் இந்த பீமனின் கைகளில் சிக்கி இருந்தால்?
3: பீமனே, மானை உயிருடன் பிடிக்க வேண்டும். ஞாபகம் கொள். என்னமாய் ஓடுகிறது இந்த மான்? துள்ளி ஓடும் புள்ளிமான் குட்டியே, உன்னை விடவே மாட்டேன்.
4: அண்ணா, இந்த பக்கமாகத்தானே அந்த மான் வந்தது? எங்கே சென்றிருக்கும்?
3: மாயமாய் மறைந்து விட்டதே அர்ச்சனா. ஆமாம், நகுலனும் சகாதேவனும் எங்கே?
4: அதோ பாருங்கள், தூரத்தில் தேடியபடியே நம்மை நோக்கி வருகிறாரே.
3: பீமனே, புதர்களில் எல்லாம் பார்த்து விட்டாயா?
5: பார்த்தாயிற்று, புதர்களை பிடுங்கி எரிந்தும் ஆயிற்று. மன்னித்து விடுங்கள், அந்த மானை துரத்துக் கொண்டுதான் வந்தேன். மாயமாய் மறந்து விட்டதே.
4: ஆம், அது மாயமானாகத்தான் இருக்க வேண்டும். நான் வறண்டு போனதுதான் மிச்சம்.
3: சே, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமற் போய்விட்டதே நம்மால்.
4: அண்ணா, அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் நான்.
3: அரணிக்கட்டைகளை தேய்த்தால் நெருப்பு எழும். அந்த பிராமணன் அதை வைத்துதான் இந்த காட்டிலே அக்னிஹோமம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை கவலையோடு ஓடிவந்து சொன்னான் அதை. அந்த மானிடமிருந்து மீட்டுக் கொடுக்க நம்மால் முடியவில்லையே அர்ச்சனா. எல்லாம் நேரம். இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் கதிரவனும் மழையும் நம் மேனியை வருத்த 12 ஆண்டுகள் முழுமையாக கழிய இன்னும் சில நாட்களே உள்ளன. வனவாசம் முடியும் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனையா?
4: அண்ணா, அதற்காகத்தான் நான் அப்பொழுதே அந்த

0: அவனின் மீது அம்பினை குறி வைத்தேன். ஆனால் நீங்கள் தான் அம்பினை எய்ய விடாமல் என்னை தடுத்து விட்டீர்கள்.
1: அர்ஜுனா, நம் தந்தை பாண்டு மகாராஜா மான் என்று நினைத்து மான் உருவில் இருந்த ரிஷியை கொன்றுவிட்டு எத்தனை சோதனைகளை அனுபவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை நினைத்துதான் வேண்டாம் என்றேன். தம்பி அர்ச்சனா, தண்ணீர் தாகம் என் நெஞ்சை அடைக்கிறது. நாவும் வறண்டு போய்விட்டது. நாம் காட்டில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஏறி எங்காவது தண்ணீர் இருக்கின்ற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார்.
0: அண்ணா, தூரத்தில் தண்ணீரை அடுத்து வளரும் செடிகொடிகளும் கொக்குகளும் தென்படுகின்றன. நிச்சயமாக அந்த இடத்தில் பொய்கை இருக்க வேண்டும்.
1: அர்ச்சனா, தம்பி நகுலனை அனுப்பி அந்த இடத்தில் தண்ணீர் ஏதும் கிடைத்தால் எடுத்து வரச் சொல்.
0: நல்லது அண்ணா. நகுலா, தம்பி நகுலனே, போய் தண்ணீர் எடுத்து வா.
1: நாக்கு வறண்டு விட்டதே, நகுலனை காணவில்லை. சகாதேவா, நீ சென்று பார்த்து வா. அர்ச்சனா, என்ன இது? தண்ணீர் கொண்டு வரச் சென்ற நகுலனையும் காணோம், நகுலனை தேடிச் சென்ற தம்பி சகாதேவனும் இன்னும் திரும்பவில்லை. எனது தாகம் அதிகமாகிவிட்டதே. அர்ச்சனா, நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்து வாயே.
0: இதோ இதோ புறப்பட்டேன் அண்ணா. ஆஹா, எத்தனை அழகான பொய்கை, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்? மயக்கமாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும், எனக்கும் தாகமாக இருக்கிறது. முதலில் பளிங்கு போன்ற இந்த நீரை அருந்தி பிறகு தம்பியர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிப்போம். யாரது குரல் மட்டும் கேட்கிறதே? அசரீரியே, நீ யார்? எங்கிருந்து பேசுகிறாய்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ யாராக இருந்தாலும் வெளியே வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன்.
2: அர்ஜுனா, சாகசம் செய்யாதே, இது என் வசம் உள்ள பொய்கை, கவனத்தில் கொள். குந்திபுத்திரனே, என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு தண்ணீரை குடி, இது என் கட்டளை.
0: கட்டளையா? என்னிடமா?
2: ஆமா, உன் தம்பியர் நகுலனும் சகாதேவனும் என் சொல்லை மீறினார்கள். இப்போது விழுந்து கிடக்கிறார்கள், போதுமா?
0: நான் வறண்டு விட்டது அசிரியே. முதலில் நான் தண்ணீரை குடித்து விட்டு பிறகு உன் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். என்னை தடுக்காதே.
2: நில் அர்ஜுனா, என் பேச்சை நீ மீறினால்
0: என்னவாகும் என்று பார்த்து விடலாமே. ஏ அசிரியே, இதோ என் கையில் காண்டிபவில் இருக்கிறது. அசரீரியாம், மிரட்டலாம், என்னிடமா? இதோ தண்ணீரை பருகப் போகிறேன். என் நெஞ்சை அடைக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் அண்ணா?

0: போனவர்கள் மூவரும் திரும்பவில்லையே, என்னவாக இருக்கும்? பொய்கையை தேடி இன்னுமா அலைகிறார்கள்? பீமனே,
1: உத்தரவு அண்ணா, இதோ செல்கிறேன். ஆ, தம்பியர்களே, நகுலா, சகாதேவா, அர்ச்சுனா, இது என்ன சோதனை? அர்ச்சுனா எழுந்திரு, நகுலா, சகாதேவா எழுந்திருங்கள்.

0: பீமன் நான் வந்திருக்கிறேன். என்ற வேதனை இது! பொய்கை கரையில் சிலையாக கிடக்கிறார்களே, மயக்கமோ தாகமாயிருக்கிறது எனக்கு. முதலில் தண்ணீரை பருகிவிட்டு பிறகு தம்பியர் முகத்திலும் தெளிக்கலாம்.
1: பீமனே நில்!
0: யாரது?
1: இது என் பொய்கை.
0: மூடு வாயை!
1: உனக்கு நேரம் சரியில்லை.
0: பரவாயில்லை, போய் வா.
1: என்னிடம் ஓதாதே, நான் புத்திசாலி.
0: என்னிடமும் பகைக்காதே, நான் பலசாலி.
1: ஏ பீமனே, நான் சொல்வதை கேள். எனது கேள்விகளுக்கு நீ விடை கூறிய பிறகே உனது தாகத்தை என் பொய்கையில் தணித்துக் கொள்ளலாம்.
0: என்ற திமிர் உனக்கு! என் நாக்கு வறண்டு விட்டது, இந்த நேரத்தில் விவாதமா? தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று தடுத்துப்பார், பிறகு தெரியும் செய்தி.
1: உனது மூன்று தம்பியரும் என் பேச்சை கேட்கவில்லை.
0: ஓ, அப்படியா? நல்லதாயிற்று. இப்பொழுது நானும் உன் பேச்சை கேட்கவில்லை, போதுமா?
1: நில் குந்திபுத்திரனே, நில்லடா நில்.
0: நீ யாரடா என்னை தடுப்பதற்கு? அசரீரியே, வெளியே வா, இதோ தண்ணீர் குடிக்க போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள். என் நெஞ்சு என்னவோ செய்கிறது.
2: என்ன ஆகிவிட்டது என் சகோதரர்களுக்கு? முதலில் நகுலனையும் சகாதேவனையும், பிறகு அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பினேன். இதுவரையில் நால்வரும் திரும்பவில்லையே. கவலை என்னை கசக்கி பிழிகிறதே. தண்ணீரை தேடி காட்டில் திரிகிறார்களோ? என்னாலும் தாகத்தை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நாமும் அவர்கள் சென்ற திசையிலே சென்று பார்ப்போம். ஐயோ, மோசம் போனேனே, மோசம் போனேனே. என் நான்கு முத்துக்களையும் இழந்தேனே. தம்பி, தம்பி பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்றே, வீணாயிற்றே, வீணாயிற்றே. தெய்வ வாக்கும் பொய்யாகுமோ? அர்ஜுனா, உன் அண்ணன் தர்மன் வந்திருக்கிறேனடா. நகுலா, சகாதேவா, இந்த தர்மன் அழைக்கின்றான். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? யார் அவன்? உங்களை கொல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் யார்? யார் அவன்? இதுவும் துரியோதனின் சதியாக இருக்குமோ? 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? இப்படி ஒரு சோதனையா? திரௌபதிக்கும் தாயார் குந்தி தேவிக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே, வெடிக்காமல் இருக்கின்றதே. இல்லை, இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இதோ இவர்களது உடலில் காயங்கள் ஏதும் இல்லை, முகத்திலும் உறங்கும் கலைதான் தென்படுகிறது. மேலும் விரோதிகளின் காலடிகள் கூட இந்த பொய்கை கரையில் பதியவில்லை. தண்ணீரை குடித்து முதலில் தாகத்தை தணித்துக் கொள்வோம்.
1: தர்மத்தின் தலைவனே யுதிஷ்டனே, நில். உன் தம்பியர் எனது பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினர், வீழ்ந்து விட்டனர். அவ்வாறு நீயும் செய்யாதே.
2: ஆமாம், நீ யார்?
1: நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகத்தை தணித்துக் கொள்.
2: ஓ, அப்படியா? சரி, உன் கேள்விகளை கேள், விடையளிக்கிறேன் நான்.
1: நல்லது பாண்டுபுத்திரனே, இதோ கேட்கிறேன். என் முதல் கேள்வி, கவனித்து விடை சொல்.

0: தினமும் சூரியனை உதிக்க செய்வது எது?
1: பூமி, பூமியின் சுழற்சியை.
0: தர்மனே, மனிதனுக்கு எப்போதும் துணை எது?
1: தைரியமே மனிதனுக்கு எப்போதும் துணை.
0: எந்த சாத்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்?
1: எதையும் படித்தல்ல, பெரியோர்களை சார்ந்தே மனிதன் புத்திமானாகிறான்.
0: அப்படி என்றால் மனிதன் எப்போது உயர்ந்தவனாகிறான்?
1: தவத்தின் வழியே மனிதன் உயர்ந்தவனாகிறான்.
0: நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைப்பது யார்?
1: அவரவர் மனமே, அவரவர் நடத்தையே.
0: பூமியை காட்டிலும் கனமானது எது தர்மனே?
1: மக்களை பெற்றெடுக்கின்ற தாய்.
0: சரி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது?
1: பிதா.
0: காற்றை விட வேகமானது
1: மனம்.
0: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்?
1: அவனது வித்தை.
0: வீட்டில் இருப்பவனுக்கு யார் நண்பன்?
1: அவன் மனைவி.
0: எல்லாம் சரி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்?
1: தானம், தர்மம்.
0: ஏன் அப்படி சொல்கிறாய்?
1: அவையே நம் மரணத்திற்கு பின் உடன் வருபவை.
0: எது சுகம்?
1: நல்லொழுக்கமே மனிதனுக்கு சுகம்.
0: எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகின்றான்?
1: தான் என்ற கர்வத்தை விட்டு பிரிந்தால்.
0: எதை இழப்பதால் நமக்கு துயரம் இல்லை?
1: கோபத்தை இழப்பதால்.
0: ஆஹா, சத்திரியன் என்பவன் யார்?
1: தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரையே இழப்பவன்.
0: பிராமணன் என்பவன்
1: அனைவரின் நலனுக்காகவும் தன் நலத்தையே அர்ப்பணிப்பவன்.
0: அமைதி எங்குள்ளது?
1: மன திருப்தியில் உள்ளது.
0: உலகில் எது பெரிய அதிசயம்?
1: நாள்தோறும் பலர் யமனிடம் செல்வது கண்டும் மனிதன் தான் மட்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உலகில் பெரிய ஆச்சரியம்.
0: ஆகா, அற்புதம், அபாரம். யுதிஷ்டிரா, தர்ம புத்திரனே, உன்னை நான் மெச்சினேன். இறந்த உன் சகோதரன் நால்வரில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைப்பான்.
1: ஐயோ, ஒருவன் மட்டுமா? என்ன சொல்கிறீர்கள்?
0: விரைவாக சொல், நீ யாரை விரும்புகிறாய் தர்மா?
1: அசரரியே,
0: பேசுவதற்கு இது நேரமில்லை, தாமதிக்காதே. தர்மா, உடனே கேள், அவனை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன்.
1: என்ன, நால்வரில் ஒருவனா? ஒருவனா? சியாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு இதோ இதோ ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் அசரரியே.
0: என்ன விந்தை தர்மனே, என்ன சொல்கிறாய்? 16,000 யானைகளுக்கு சமமான பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன். அர்ஜுனனின் வில்லாற்றலே உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. அந்த இருவரையும் விட்டுவிட்டு ஏனப்பா ஏனப்பா நகுலன் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ?
1: யக்ஷனே, அசரரியே, பீமனும் அல்ல, அர்ஜுனனும் அல்ல, தர்மமே மனிதனை காக்கிறது. தர்மத்தை மீறினால் அத்தர்மமே மனிதனை கொன்றுவிடும், கொன்றுவிடும். என் தந்தைக்கு குந்தியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகள். குந்திக்கு ஒரு புத்திரன் நான் மிஞ்சினேன். மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும். ஆகவே நகுலனை பிழைக்க அருள் புரிய வேண்டும்.
0: ஆகா, மனம் மகிழ்ந்தி. தர்மனே, கேள்வி ஞானம் பெற்ற அசகாய சூரனே, பட்சபாதம் அறியாத என் மகனே, இதோ பார், நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா?
0: நானே தர்மதேவன்.
1: தர்மதேவா,
0: வா, என்னை யாலிங்கனம் செய்து கொள். என் உள்ளம் உன்னை கட்டித்தழுவ துடிக்கிறதடா மகனே, துடிக்கிறது.
1: வணங்குகிறேன் பிதாவே, என்னை வாழ்த்துங்கள், ஆசி வழங்குங்கள்.
0: தர்மனே, என்னுடைய மகனே, நீதி நெறி தவறாத உன் தர்ம சிந்தனை வளரட்டும். உன்னுடைய உயர்ந்த விடைகளால் உலகோர் உள்ளம் குளிரும். இதோ உன்னுடைய எல்லா தம்பியர்களும் உயிர் பற்று எழுவார்களான்.
1: தன்ய நானே, தன்ய நானே, தர்மதேவா, தன்ய நானே.
0: கேள் மகனே, உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள்.
1: தந்தையே, பிராமணன் ஒருவனின் அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொள்ளவே அதை தேடி இங்கே வந்தோம். வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை. எனக்கு ஒரு அரணிக்கட்டையை தந்துள்ள வேண்டுகிறேன்.
0: தர்மனே, மான் வடிவில் வந்து உங்களுக்கு மாய விளையாட்டை காட்டியது.

0: ஞானி, இப்பொழுது உன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் நீ பலசாலியாகிவிட்டாய். இதோ இந்த அரண்கட்டியை எடுத்துக்கொள்.
1: பிதாவே, நமஸ்கரிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள்.
0: ஆயுஷ்மான் பவா, மங்களம் உண்டாகட்டும். விரைவில் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள்.
1: பாண்டவர்கள் எம் வாழ்வில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! கடந்துவிட்ட அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சை விட்டு அகல மறுக்கிறதே, மறுக்கிறது. காடக வாழ்க்கை வாழ் என்ன வினை புரிந்தேனோ! தம்பியரோடு காட்டில் வாழ் நானே காரணமானேன், நானே காரணமானேன். சூதாட்ட பேயின் சூழ்ச்சியில் சிக்கி அழிந்து போக யானே காரணம், யானே காரணம்.
2: அண்ணாரணம் அண்ணா, அண்ணா அழாதீர்கள் அண்ணா.
1: என்ன என்ன, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா?
3: கௌரவர்கள் அழியும் வரை எங்களுக்கு தூக்கவில்லை அண்ணா.
1: பீமசேனா,
3: எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கலாமோ அண்ணா?
1: பீமசேனா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். சகோதரர்களே, 12 ஆண்டுகள் வனத்திலே கழித்து விட்டோம். இன்னும் 2 பகல் 1 இரவே மிச்சம் இருக்கிறார். இனி 12 மாதங்கள் நகரத்திலே மறைந்து வாழ வேண்டும்.
3: 13வது வருடம் வரப்போகிறது. இனி நாம் துரியோதனனாலும் அவனது ஒற்றர்களாலும் கண்டுபிடிக்கப்படாமல் 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ வேண்டுமே
4: அண்ணா. 13வது வருடம் நமது உறவினர்களால் அறியப்படாமல் அஜ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனை. நானும் மறக்கவில்லை.
1: சகோதரர்களே, நமது நிலையை கண்டீர்களா? மனிதனாக பிறந்தும் மறைந்து வாழ வேண்டிய நிலை, மறைந்து வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் எனது சூதாட்டத்தினால் வந்த வினை அல்லவா?
4: அண்ணா, கற்றறிந்தவரான நீங்களே மனம் தளர்தல் கூடாது. மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிர்ந்தும் காரியசித்தி பெற்றிருக்கிறார்கள். விரைவில் நாம் அஜ்ஞாதவாசத்தை முடித்து வெளிப்பட்டு பகைவரை வென்று ராஜ்யம் பெறுவோம். கவலை கொள்ளாதீர்கள் அண்ணா.
1: அப்படியே ஆகட்டும் அர்ச்சனா, உனது வாக்கு பலிக்கட்டும். நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவனாயிற்று. 13வது வருடத்தை நாம் எந்த நகரில் கழிப்பது நலம்?
4: அண்ணா, நாம் எவராலும் அறியப்படாமல் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்பது நல்லது.
3: ஆம் அண்ணா, அர்ச்சுனன் சொன்னது சரியே. ஒற்றர்கள் நம்மை தேடி எட்டத்துக்கு மலையிட்டும் நாம் எல்லோரும் ஓரிடத்திலேயே மாறுவேடத்தில் வாழ்வோம்.
4: அண்ணா, நாம் மறைந்து வாழ மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. பாஞ்சால தேசம், மத்ஸ தேசம், சாலவம், வைதேகம், பாக்லிகம், தசார்ணம், கலிங்கம், மகதம், இவற்றில் எது நமக்கு உகந்ததோ அங்கே சென்று மாறுவேடத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம்.
1: தம்பி அர்ஜுனா, நீயே நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வா.
4: அண்ணா, விராட மன்னனின் மத்ஸ தேசமே நமக்கு மேலானது என்பேன்.
1: ஓ,
4: விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது. என்னுடைய கணிப்பில் தவறு ஒன்றுமில்லையே.
1: சரியாக சொன்னாய் அர்ச்சனா, அற்புதமான கணிப்பு. மத்ஸ்ய தேசத்து அரசன் விராடன் மிகுந்த பலமுடையவன். பாண்டவர்களான நம்மிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனன் பேச்சை கேளாதவன். அது போதும் நமக்கு. விராடராஜன் அருகில் மாறு வேடத்தில் மறைந்து நாம் வாசம் செய்வதே நமக்கு நலம் என்று எண்ணுகிறேன்.
3: அவ்வாறே செய்வோம் அண்ணா.
1: அர்ச்சனா, அர்ச்சனா, உனது கண்களில் கலக்கமா?
4: கபடம் அறியாத ராஜன் நீங்கள். ராஜசூய யாகம் செய்வதில் புகழ்பெற்ற தர்மராஜன் நீங்கள். மற்றொரு அரசனிடம் மாறுவேடம் தரித்து கைகட்டி நின்று சேவகம் செய்ய நேர்ந்து விட்டதே.
1: கலங்காதே அர்ச்சனா, கலங்காதே. காலம் ஒரு நாள் மாறும், தர்மமே ஜெயிக்கும். ஜெயதே

0: நமக்கு வெற்றி திலகமிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும். இந்த தர்மனே வெல்வான்.
1: அண்ணா, நீங்கள் விராடனிடத்தில் எப்படி எதை சொல்லி வேலையில் அமர்வீர்கள்?
0: அர்ஜுனா, நான் விராட மன்னனின் ஆஸ்தானம் பணிவிடை செய்யும் வேலையில் அமர்வேன். அரசனுடன் பாய்ச்சிகை ஆடி அதிலே அவனை சந்தோஷப்படுத்துவேன். விராடனுக்கு ஜோதிடம், பட்சி சகுனங்கள், வேதம், நீதி சாஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துச் சொல்லி அவனுக்கு பிரமிப்பூட்டுவேன். அங்கே என் பெயர் கங்கன்.
2: அருமை அண்ணா, அருமை.
0: பீமசேனா, விராட அரண்மனையில் நீ எந்த வேலையில் அமர்வாய்?
2: அண்ணா, விராட மன்னன் அரண்மனையில் நான் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன்.
0: ஓ,
2: எனக்குத்தான் மழைப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியுமே. மேலும் காட்டில் இருந்து மரங்களை வெட்டி அரண்மனை அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வருவேன். விராட மன்னனுக்கு விதவிதமான சமையல்கள் செய்து விருந்து வைப்பேன்.
0: பீமனே, உன் பலத்தை அதிகமாக வெளிப்படுத்தி நீ யார் என்று காட்டிவிடாதே.
2: கவனமாக இருப்பேன் அண்ணா. மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் அடக்கி காட்டி விராட மகாராஜனுக்கு வேடிக்கை காட்டுவேன். என் பெயர் வில்லாளன் என்று கூறிக்கொள்வேன்.
0: சரி சரி, அப்படியே ஆகட்டும். அர்ச்சனா, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம்?
1: அங்கே அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பணிவிடை செய்யும் நபும்சகனாக என்னை மறைத்துக் கொள்வேன்.
0: ஓ,
1: என் பெயர் பிருகன்னளை. ரவிக்கை தரித்து, வளையல் அணிந்து, தலைமுடி பின்னலிட்டு விராட மாளிகை பெண்களுக்கு கானம் கற்பிப்பேன். இப்படிப்பட்ட சாபம் ஊர்வசி எனக்கு தந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோமே.
0: அப்படியானால் சரி, நகுலன் விராடனுடைய குதிரையிலாயத்தில் வேலை செய்யட்டும்.
2: அவனுக்குத்தான் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியமும் நன்றாக தெரியுமே.
0: நகுலா, நீ தமக்ரந்தி என்று உனது பெயரை அங்கே மாற்றிக்கொள்.
1: அண்ணா, நம் சகாதேவன்?
2: சகாதேவனுக்கு மாடுகளின் லட்சணங்களும் அதன் சுழிகளின் இலக்கணங்களும் நன்றாக தெரியும்.
0: ஆம், அவன் தனது பெயரை தந்திரிபாலன் என மாற்றிக்கொண்டு விராடனுடைய காளைகளையும் பசுக்களையும் கவனித்து வரட்டும்.
1: அண்ணா, நம் திரௌபதிக்கு?
0: ஆமாம், திரௌபதி, நீ எந்த வேளையில் எவ்வாறு அமர்வாய்?
3: பிரபு, அங்கே ராஜத்ரீகளுக்கு தோழியாவே நான்.
0: அப்படியா?
3: விராடனின் மனைவி சுதேஷ்ணைக்கு வெற்றிலை மடித்தும் தலைமுடி பின்னியும் கொடுத்து என் காலத்தை ஓட்டுவேன். நான் ஒரு கந்தர்வ பெண் என்று அவர்களிடம் சொல்லிக் கொள்வேன். பாண்டவர்களின் அரண்மனையில் நான் முன்பு வேலை செய்தவள் என்றும் கூறிக்கொள்வேன்.
0: ஆஹா, உனக்கேற்ற வேலையை அருமையாக சொன்னாய் திரும்பதை. அப்படியே ஆகட்டும். இன்னும் சற்று நேரத்தில் பறவைகள் கூவத் தொடங்கிவிடும். இன்னும் இரண்டு பகல் இருக்கிறது. அதற்குள் விராடராஜ்யம் சென்றுவிட வேண்டும்.
1: அப்படியே ஆகட்டும் அண்ணா.

0: அற்புதமடா அற்புதம், உனது கேள்வி ஞானம் கண்டு வியந்து நிற்கின்றான் இந்த விராட அரசன். கங்கனே, சற்று சகுனங்களை பற்றி சொல்லேன்.
1: கேட்கலாம், ஆனால் பார்க்க கூடாது, அதுவே அதிர்ஷ்டம். எது தெரியுமா மன்னா?
0: எது?
1: கழுதையின் குரல் ஒலி.
0: அப்படியா?
1: பார்க்கலாம் ஆனால் கேட்க கூடாது. எது தெரியுமா?
0: எது எது எது?
1: நரியை பார்க்கலாம் ஆனால் அதன் ஊளையை கேட்க கூடாது மன்னா.
0: பலே பலே, எல்லாவற்றையும் சரியாக சொல்லுகிறாய். இதுக்கு பதில் கூறு பார்க்கலாம். மன்னனுக்கு அழகு எது?
1: அவனது செங்கோல் ஆட்சி.
0: அந்த ஆட்சிக்கு அழகு?
1: நீதி தவறாமை.
0: நீதிக்கு அழகு?
1: நடுநிலைமை.
0: கண்களால் காணக்கூடாத காட்சி எது?
1: பெற்றோர்களின் பசி.
0: காதால் கேட்க கூடாதது?
1: நாட்டை ஆளுகின்ற அரசன் கொடியவன் என்று.
0: அருமை அருமை, அற்புதம், அபாரம். இந்த விராட மன்னன் இப்படிப்பட்ட திறமசாலியை இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: அரசே, என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள்.
0: உனது பெருமை உனக்கு தெரியாது, அரசனான என் போன்றோர்க்குத்தான் தெரியும். ஜோதிடம், நீதி சாஸ்திரங்கள், பட்சி குணங்கள், ராஜ்ய பரிபாலனம். அடே அப்பா, நீ

0: நீ சொன்ன அத்தனையும் முத்துக்கள். ஆமாம், இதையெல்லாம் நீ எங்கு கற்றாய்?
1: யுதிஷ்டரான தர்மனிடம் சிநேகம் கொண்டு நான் இவைகளை கற்றேன்.
0: ஓ, அப்படி சொல்லடா கங்கனே. உன் சதுரங்க விளையாட்டுக்கும் சாதுரியமான பேச்சுக்கும் காரணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த 10 மாதங்களில் உன்னிடம் இருந்து பலவற்றை இந்த விராட அரசன் தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செய்து விட்டாயே.
1: மன்னா, அதோ உங்கள் மைத்துனர் நமது தளபதியார் கீசகர் வருகிறார்.
2: விராட மாமன்னர் வாழ்க.
0: வாருங்கள் என் மைத்துனரே. கீசகரே வாருங்கள், இப்படி என் அருகே அமருங்கள் தளபதியாரே.
2: மன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த நமது குதிரைகள் எல்லாம் பிழைத்துக் கொண்டன.
0: அப்படியா? அந்த சப்பானி குதிரைகளா?
2: சப்பானி குதிரைகளா? இப்போது அவைகள் முன்னை விட அதிக பலத்துடன் எழுந்து ஓடுகின்றன.
0: கீச்சகா, என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இது என்ன விந்தை?
2: ஆமன்னா, விந்தைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு நான் தமக்ரந்தி என்பவனை நமது குதிரையில் ஆயத்திற்கு தலைவனாக நியமித்தேன். அவன் செய்த அற்புத வைத்திய விளையாட்டு தான் இது.
0: இந்தாரும் இந்தாரும், இந்த முத்து மாலையை எனது பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
1: அது மட்டுமில்லை மன்னா, ஒடிந்து போன தேகமும் ஒடிசலான உருவத்தையும் பெற்றிருந்த நமது பசுக்களும் காளைகளும் இப்போது கம்பீரமாக காட்சியளிக்கின்றன.
0: கங்கன் சொல்வது உண்மையா கேசகரே?
2: கங்கனே, உம்மையார் நடுவில் பேச சொன்னது?
1: மன்னிக்க வேண்டும் தளபதியாரே.
2: ஆமன்னா, அன்றொரு நாள் தந்திரிபாலன் என்பவனை பசுக்களுக்காக நியமித்தோமே, அவன் மாடுகளின் இலக்கணம் அறிந்தவனாம். அதிலே அவன் சூர புலியாம்.
0: மகிழ்ந்தேன் கீச்சகா, மகிழ்ந்தேன். அப்படி என்றால் இதோ இந்த மாணிக்க மாலையை என் பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
2: நிலை கட்டு தடுமாறி போன நமது நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன். நான் இரவு பகலாக உழைக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் படும் பாடு அப்பப்பா உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? எனக்கேதும் பரிசில்லையாமண்ணா.
0: கீசகரே, என் அருமை மைத்துனரே, பெயரளவில் தானே நான் ராஜன், நீதானே ஆட்சி புரிகிறாய். தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே. வேண்டியதை எடுத்துக்கொள்.
2: அது போதும் அண்ணா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
1: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
0: கங்கனே, சென்று வா. அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
1: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
0: சுதேஷினி, வா வா வா, இப்படி உட்கார்.
3: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
0: 10.5 மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
3: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னலை வந்த வேளை.
0: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
3: ஆமண்ணா.
0: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா, அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம், அற்புதம். தொடரட்டும் அவள் பணி. அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதர்ஷனை, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகா இருக்கிறாய் தெரியும்.
3: போதும் மன்னா.
0: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக எவருமே சொல்ல முடியாது.
3: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனைதான்.
0: யார் அவள்?
3: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீற்றுவதும் கைகளுக்கு மருதாணி இடுவதும் என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும் என் மேனியில் சந்தனம் பூசுவதும் அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம், அழகு.
0: ஆஹா, என்ன அற்புதமான சமையல் மனம்.

0: மூக்கு துளைக்கிறது.
1: ஆமாம் ஆமாம்
0: சுதேஷனை கவனித்தாயா?
1: மன்னா, அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
0: ஓஹோ,
1: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
0: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடி தலைத்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னே, இப்போது எனக்கு இளமை திரும்பி விட்டது இல்லையா?

0: என் தேஜஸும் கூடிவிட்டது. உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னே, இப்போது எனக்கு எளிமை திரும்பி விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடு.
1: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்பு பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிட போகிறார்கள்.
0: அடே அப்பா, இந்த வயதிலும் என்ன மாய் வைக்கப்படுகிறாய்?
1: கையை விடுங்கள்.
2: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள். எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறதே. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மதுக்கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை. என்ன என்ன விந்த இது? அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறதே. வா வா, என் அருகில் வாயேன் இனியவளே, வா வா. அடடே அடடே, மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
3: ஏய், யாரது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு, நில்.
2: யார்?
3: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன், நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது. ஆமாம், கையில் என்ன, பாலா?
1: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்து செல்கிறேன்.
3: நல்லது நல்லது, என் தாகம் தீர்க்க நீ என் பால், என் பால் அருகே வா என்கிறேன் நான்.
1: கீச்சகரே, என்ன இது? அதிகமாக பேசாதீர்கள்.
3: கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழச் சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல் இந்த மண்டபத்திலே வாழலாம்.
1: கேட்டதா? பாவம் செய்யாதே.
3: இதில் பாவம் ஒன்றுமில்லை.
1: மோசக்காரனே,
3: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன் நான், உன்னை மோசம் செய்வேனா?
1: கீட்டகா, நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
3: நானும் நெருப்புதான், என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
1: வாயை மூடு.
3: வாசலை மூட சொல்.
1: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரம் இல்லை.
3: கண்ணே, அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
1: வேண்டாம், இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
3: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை, இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழைய கூட முடியாது.
1: கீசகனே,
3: வா வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது கேள். சௌந்தர்யமே, கேளடி.
1: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே, கீச்சகரே, அரசியாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி.

என் தங்கை சுதேஷ்னைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி அழாதே, நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு, அவனது தலைக்கனத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை, பொறுமை கொள்ள அர்ச்சனா, ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாத வாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கயவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா. ஆம் ஆம், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யாரென்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பாழாயிடுமே.
3: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சனா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன், அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல் என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும். கீசகனை கொள்வதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அஸ்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
1: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள், இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை. பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தாற்போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன். அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு அமன். நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
3: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும். அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி, உனக்கு திருப்திதானே?
1: தன்யமானேன் பிரபு, தன்யமானேன்.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
4: யாரது, யாரங்க? திரௌபதி, நீ ஐயா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
1: பிரபு,
4: உண்மையை சொல், என்ன நடந்தது?
1: பிரபு, பிரபு.
4: திரௌபதி அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம், என்ன நடந்தது, சொல் சொல்.
1: பீமசேனரே, பீமசேனரே.
4: பெயரை சொல்லாதே. இப்போது நான் வில்லாளன், உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறதே.
1: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
4: புரிந்து கொண்டேன், உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி
1: எறிகிறேன். கீச்சகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
4: நீசரே,

0: நீதி தவறிய மோசக்காரனே.
1: இரவு வந்து விட்டார். அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
0: என்ன காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விடமாட்டேன். கீசகனை இப்போதே கொள்வேன்.
1: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
0: அண்ணாவின் ஆணையும் வந்து விட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை. கீசகனை வதம் செய்வேன்.
1: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
0: ஆனால்
1: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
0: சொல் திரௌபதி, சொல்.
1: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
0: அழகாக சொன்னாய் திரௌபதி.
1: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடனசாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வருவான். அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
0: ஆஹா, நன்றாக புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடனசாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
2: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
3: வா கிசகா. என்ன, உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
2: அது அது வந்து வந்து சகோதரியே வந்து.
3: என்ன தயக்கம் கிசகா? எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசியும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்ணை.
3: கீசகா,
2: கத்தாதே, கனிவுடன் கேள். என் கோரிக்கையை நிறைவேற்று.
3: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
2: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை, நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
3: கீசகரே, அவள் கந்தர்வ பெண். வானில் வலம் வரும் சக்திமிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டா உன்னை வதம் செய்து விடுவார்கள். விபரீதமாகி விடாதா?
2: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
3: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
2: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன். நீயோ கோபப்படுகிறாய்.
3: அப்படியா செய்தி? கீசகா, இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
2: சொல்ல விட்டால் தானே நீ அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே. அதோ சலங்கையொலி கேட்கிறது, அவளைதான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
1: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
3: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
1: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
3: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.
1: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
3: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
1: நான் எப்படி?
3: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
1: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
3: துணிக்கு அங்கே கீசகன் இருக்கிறான். பயப்படாமல் போ குறும்புக்காரி நீ, எல்லாம் எனக்கு தெரியும்.

0: இதற்காகத்தானே நான் காத்துக்கொண்டிருந்தேன்.
1: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
0: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே. நான் போய் வருகிறேன். கீச்சகரே, கீச்சகரே.
2: வந்துவிட்டாய் கந்தர பெண்ணே? சுந்தரியே, சுந்தரமே, சுகமே, உள்ளே வா.
0: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
2: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? ஆஹா, ஆஹா, பிறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்.
0: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
2: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரியமே, வா சயன அறைக்கு செல்வோம்.
0: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
2: என்ன?
0: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
2: சத்தியம், உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்.
0: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள் நர்த்தன பழகுகிறார்கள். இரவில் அங்கே எவரும் இல்லை. ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள். கீச்சகரே, நான் முதலில் செல்கிறேன். சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள். வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
2: காக்க வைப்பேனா? நான் போய் வா கண்ணே. இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பரப்போம்.

0: இவளே கண்ணே, இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழ மேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முன்னிலவே. முகத்தை காட்டு.
1: கீசகா!
0: யார் நீ?
1: நான் யாரா? மோசக்காரனை, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
0: என்னது
1: இந்த நடன சாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்.
0: ஐயோ ஐயோ ஐயோ!
1: ஈசகனே, பாதகனே, உன்னை எமனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி. இந்த வாங்கிக் கொள்ளடா.
0: வலிக்கிறதே! நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போதுக்கு உங்க என்ன செய்கிறேன் பார்.
1: போர்க்கனை, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? ஓ, இந்த கைகள் தானே அவை.
0: விடு,

0: இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன்.
1: என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு.
0: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இதோ இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தாய். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாதே அந்த வார்த்தையை. உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைந்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதை டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழியை வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன, விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன, பல்லுயிர் பெருக உதவுகின்றன, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன, கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
5: எதே எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
4: வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம்,

ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: மரம் தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே.
1: இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் இசை நிகழ்ச்சியை கேட்கலாம்.

கையிலும் விட்டு விட்டு அலைந்தேன், முகவரியது வென்று முகம் தொலைத்தேன், மனம் பித்தாய் போனதே உன்னை கண்கள் தேடுதே, தோட கைகள் நீளது இதயம் இதயம் துடிக்கின்றதே, எங்கும் உன் பொன் வாசம் இல்லை ஆதலால் உன்மடி

கடல்களை கொடுத்தாய், அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய், நந்தவனம் நத்துவைக்க நதி கொடுத்தாய், உன்னன் மார்போடு அணைத்தாய், என்னை அலர்ச்சி வளர்த்தாய், சுகவாழ் ஒன்று கொடுத்தாய், பச்சை வயல்களை பரிசளித்தாய், பொங்கும் இன்பம் எங்கும்

விரும் காத்து பிழறாள, வெறும் காத்து

போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் எழுந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை.

0: இல்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே.
1: அடுத்து வரும் பாடல் மகான் காந்தி மகான். பாட வருகிறார் குருச்சரண்.
2: மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான், வாழ்க தியாகியாமி பூலோகம் மீதிலே, வாழ்க தியாகியாமி பூலோகம் மீதிலே, மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான்.

அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நச்சிவாயிலே குணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பச்சையூனி எய்ந்த வேற்படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடும்

தந்தார் சுய ராஜ்ய வாழ்வை தந்தார். மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான். கைராட்டையே ஆயுதம்.

0: பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை அடுத்து பாட வருவது ஜூஹித்.
1: பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய ஜய ஜய பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கு போது உடமை, 30 கோடி ஜனங்களின் சகம் முழுமைக்கு போடு உடமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புடுமை, ஒப்பிலான சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புடுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனித உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ?

அடுத்து வரும் குழு பாடலை பாட வருவது பிரேம் சங்கர், ஸ்ரீராம், TMS விஜயசாரதி, பிரணவ் பாலாஜி, குருச்சரண், விஷ்ணுவர்தினி, ஜூஹித்.

0: விடுதலை விடுதலை என்ற பாடல் பாட வருகிறார் TMS விஜயசாரதி.
1: விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவின் இல்லையே. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழுவிக்கொண்ட மனிதர் என்பது இந்தியாவின் இல்லையே. வாழி கல்வி செல்வம் எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே. மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே, மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே. விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிலந்த வகையினும் நமக்குள்ளே. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிலந்த வகையினும் நமக்குள்ளே. தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும், தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும். சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே, சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே. விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை.

இதுவரை சூர்யா இசை பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கிய இசை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 5:30. மத்திய அலை 999 கிலோஹெட்ஸில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல், படம் டௌரி கல்யாணம்.

0: வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க

நேரமாயிந்து மணி 35 நிமிடம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. தொடரும் பாடல் முடிவல்ல ஆரம்பம் படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன் பாடியது.

0: நீங்கள் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. படம் கை கொடுக்கும் கை. நேரம் 5:44.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: திரையசையில் தொடரும் பாடல் KJS தாஸ் எஸ் ஜானகி பாடியது. படம் நிலவு சுடுவதில்லை.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:30. இன்று இரவு 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் கேட்கலாம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு கே பேராட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்றிரவு 9:30 அகில பாரத நாடகமாக ராணி துர்காவதி நாடகம் கேட்கலாம். திரையிசையில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியது, படம் தங்கை கோர் கீதம்.

தித்திக்கும் பாடல்களை கேட்டு ரசித்தோம் திரு இசையாக. மீண்டும் திரையிசை கேட்டு ரசிக்கலாம் இன்று மாலை 6:40 இரவு 8 மணிக்கும். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் நேர்முகம் கேட்கலாம் ஏறும் போரும் நிகழ்ச்சியில் இன்றிரவு 7:30. அகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:00. நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள். 6:10 பா

மாலை 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்போட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் கேட்கலாம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு கே பேராச்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு ரவி வாஸ்ரி அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ரிட்டோம் சர்க்கார் அவர்கள் வாசித்திருக்கும் கிட்டார் இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும் அதிகாரம் நடுவு நிலைமை, குரல் எண் 111, டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவார் மா சற்குணம் அவர்கள். 6:15 நாளை காலை 6:15 பக்தி மாலையில் டி எம் சௌந்தரராஜன், ஜாலி அப்ரஹாம், ராஜு, அத்யுத் புகாரி, அருணா சாய்ராம், வாணி ஜெயராம் மற்றும் பி சுசீலா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு மதுரை கீதம், 7:25 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 10:59 நமது குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம், பி ஜான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நாளை பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். நாளை மாலை 5:30 திரை இசை, 6:10 பாமாலை கேட்கலாம், 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், இதில் தடிமரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:30 இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 திரைக்கான, 10 மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம், நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: contingent. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:10. பாமாலை கேட்கலாம் நிகழ்ச்சியின் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

பாமாலை கேட்டோம். மீண்டும் பாமாலை கேட்கலாம் நாளை மாலை 6:10. இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ராஜராஜ சோழன் இந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஒலித்த குரல்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும்

0: அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதி

உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டிவி தினகரன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவி நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பாட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இனி விளம்பரம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி நேரம் 6:41.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 6:41. முல்லைவனம் தித்திக்கும் திரையிசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, படம் நினைத்தாலே இனிக்கும்.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்க

நீங்கள் கேட்ட பாடல் நான் அவன் இல்லை படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. உங்கள் நினைவிற்கு நேர்களை இன்றிரவு 7:30 நமது ஏறும் போரும் நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம் இன்றிரவு 7:30. திரையசியல் தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. படம் ஒரே வானம் ஒரே பூமி.

முல்லைவனத்தில் திரையிசை கேட்டோம், ரசித்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தாஸ் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: கடந்த வாரம் திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பது உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசினர் தனி தீர்மானங்களும் கரும்பு நெல் ஆகியவற்றுக்கான கொள்முதல் விலை உயர்வு பற்றிய முதலமைச்சர் அறிவிப்பும் இடம்பெற்றது சிறப்புக்குரியது. திங்களன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்ச்சியாக 1977 முதல் 1980 வரை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொகுதியில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த கோமுகி மணியன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து கல்வி நிறுவனங்கள் அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் முதலிடம் பெற வேண்டும் என்று முன்மொழிந்த தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அடிக்கடி மாறும் சூழ்நிலையை மாற்றிட இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி தந்தால் நிலையான உறுதியான அதிகாரம் கிடைக்கும், எவரும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் காங்கிரஸ், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திரு ராஜ்மோகன் தாவேக மற்றும் பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோர் பேசினர். விவாதத்துக்கிடையே குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழ்தாய் வாழ்த்து 1991 முதல் பேரவையில் பாடப்படுவதாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழ்தாய் வாழ்த்து பாடி பேரவை நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை அவைக்கு தெரிவித்தார். உறுப்பினர்களின் விவாதம் முடிவடைந்ததும் கடைசியாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், இதனை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இந்த குரல் சட்டப்பேரவையின் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல் மற்றும் கரும்புக்கும் தமிழக அரசின் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்வை பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறையே 2600 ரூபாயும் 2750 ரூபாயும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கரும்புக்கு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் கரும்புக்கு 156 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஆண்டில் 360 ரூபாய் 50 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமது அரசு விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். விவாதத்தில் பேசிய மணப்பாறை தொகுதி தவேக உறுப்பினர் திரு கதிரவன் முறுக்கு பற்றி குறிப்பிட்ட போது, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி இயற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதி பாடுவதாக வரும் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கண்ணு என்ற திரைப்பட பாடலை ராகமாக பாடிய போது முதலமைச்சர் ரசித்து கேட்டார். அமைச்சர் திரு ஷாஜகான் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விவாதத்தில் பேசிய போது செல்போனை பார்த்து படித்தார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, செல்போனை அவைக்கு கொண்டு வரக்கூடாது என்ற விதி இருக்கிறது, எனவே அவைக்குள் அதனை பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று கூறி விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது திங்களன்றும் விவாதம் நீடித்தது. செவ்வாயன்று பேரவையில் 2 அரசினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வை திரும்பப் பெற்று +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என அமைச்சர் திரு அருண்ராஜ் கொண்டு வந்த மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறைப்படுத்தும் திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்த மற்றொரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கட்சித் தாவல் விவகாரம் எதிரொலித்தது. அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சித் தாவல் விவகாரம் பற்றி பேசிய போது தவிக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உடனேயே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருகின்றனர், இதனை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு 2017 பிறகு உங்கள் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை என்றார். ஏனென்றால் அது உண்மையான அம்மாவின் ஆட்சி கிடையாது என்றார். அப்போது அஇஅதிமுக பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.

0: உங்கள் ஆட்சியில்தான் தமிழர்களின் நலனுக்கு எதிராக நீட் நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டி சிஏஏ திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. தில்லிக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதனால்தான் நீர்த்து போன அஇஅதிமுக என்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்போது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். சில உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர், விவாதம் தடையில்லாமல் நன்றாக பேசினீர்கள், கடைசியாக நீங்கள் கூறிய வார்த்தை ஆளுங்கட்சி தரப்பை பேச வைத்துவிட்டது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, தமது ஆட்சிக் காலத்தில் காவிரி நீரை சுத்தப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த திட்டத்தை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும், மொத்த மதிப்பீடு 1,312,28,00,000 ரூபாயாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் அனைத்து கூறுகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆனந்த், ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வார அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும், தர்மபுரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும், மக்களவையில் தற்போதுள்ள 543 உறுப்பினர்களே போதுமானது என்றும், முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு பாமக, பிஜேபி, அஇஅதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதா குறித்து எந்த விவரமும் தெரியாத நிலையில் அவசர அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை என்று விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் கருத்து தெரிவித்தார். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முதலில் எதிர்த்தது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும், 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, ஆதரவு அளித்த திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வர வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு, அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக் கொள்வோம், எதிர்காலத்தில் வலிமையாக இருப்போம் என்றும் கூறினார். கடன் வாங்காமல் முடிந்த அளவுக்கு அரசின் வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த குழு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் 3 மாத காலத்தில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும், அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நிதிநிலைமை சீரடைந்ததும் தவேக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். வேளாண் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வினோத், எல்லினோ பாதிப்புகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 6,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும், முழுமையாக நிறைவேற்ற போதிய கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும், சிலவற்றுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு இல்லாததால் சிலவற்றை நீக்கியும், விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சிலவற்றை புதிதாக சேர்த்தும் அந்த திட்டங்களுக்கு புதுவடிவம் கொடுத்ததால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் 3 நாட்களும் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாக கையாண்டு அமைதியாக அவையை நடத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டம்

0: சுற்றுலாத்துறை சார்பில் மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பாரம்பரிய நடைபயணம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பங்கேற்ற இந்த நடைப்பயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, பத்துத்தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவால் சாவடி, திருக்கோவில் தேர்கள், எழுகடல் வீதி, ராயகோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகர மண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நடைப்பயணத்தின் போது மதுரையின் பாரம்பரியம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் சுற்றுலா பயணிகளை அறிந்து கொள்ளும் வகையில் உரிய தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், பாரம்பரிய சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நடைபாதைகள் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல், சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுதல், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளவும் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியை 78,408 நபர்கள் பார்வையிட்டதன் மூலம் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக 11,10,265 ரூபாய் அரசுக்கு வருமாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமுக்கு மைதானத்தில் அரசு சார்பில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு சிறந்த வாய்ப்பாக மதுரை அரசு பொருட்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் விடாச்சேரி, திருமங்கலம், கப்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம், உச்சம்பட்டி ஊராட்சி, கப்பலூர் காந்தி நகர், மேலக்கோட்டை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு கூடங்களை நேரில் பார்வையிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தொழில்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புற தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேலக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறுந்தொழில்கள், அதில் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை, முத்ரா கடன் திட்ட பயன்பாடு மற்றும் அதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்து மதுரை திரும்பிய திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 55வது கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. சண்டிகார் மண்டலத்தால் நடத்தப்பட்ட இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 25 மண்டலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 17 வயது பிரிவில் முதலிடத்தையும், 14 வயது பிரிவில் 3ம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகள் கழித்து சாதனை படைத்து மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தினமும் சராசரியாக 1.40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கறவினங்களின் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது மருத்துவ வசதி உற்பத்தியாளர்களின் வீடுகளுக்கே சென்று கால்நடை மருத்துவ சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்தார். தற்போது 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடன் வரும் 20ம் தேதி மதுரை சிவகங்கை மெயின் சாலையில் அமைந்துள்ள சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் என்ற முகவரியில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மாட்டுத்தாவணி எதிர்புறம் உள்ள உணவகங்களில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திட அலுவலர்களுக்கு ஆணையாளர் உத்தரவிட்டார். மேலும் உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு வகைகள் பேக்கிங் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து இதுபோன்று மீண்டும் உபயோகித்தால் அபராதம் விதிக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரக பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பிரம்மசாமி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்தி

குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர்.
ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது.

0: நேரம் 7:26. நேர்களினை கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31° செல்சியஸ் முதல் 33° செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22° செல்சியஸ் முதல் 24° செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72% முதல் 78% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். எதிர்பார்க்கும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்மறை விதைப்பினை மேற்கொள்ளவும். வரும் நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பற்ற கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் நனைக்கவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். பருத்தி விதைப்பினை ஆகஸ்ட் 15 முதல் 20க்குள் முடித்துக் கொள்ளலாம். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். நீர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தக்காளி மற்றும் பப்பாளியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தக்காளி மற்றும் பப்பாளியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 18/8/2026 மற்றும் 19/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வறை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். கீழ்காணும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவைகள் பப்பாளி பழரசு பானம், தயார் நிலை பானம் கேண்டி அதாவது மிட்டாய், தக்காளி ஊறுகாய் சூப், சாஸ் ஜாம், ஹெட்ஸப் உலர வைக்கப்பட்ட தக்காளி. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி முதல் நாளன்று பயிற்சி கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேலும் இவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். 641-0003 தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. நீர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நீர்கள் இனி கேட்கலாம் ஏறும் ஊரும்.
1: நீர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: நேரம் 7:30.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
2: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
3: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர் அனுபவம், அதுக்காக சத்தியமங்கலம் வந்திருக்கிற இங்க பப்பாளி பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்களை சந்திச்சு நாம அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கங்க.
5: வணக்கம்ங்க.
4: இப்ப எத்தனை வருஷமாங்க பப்பாளி போட்டு இருக்கீங்க?
5: பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா நான் 3 வருஷமா தொடர்ந்து போட்டு இருக்கிறேங்க.
4: பப்பாளி வந்து ஒரு நட நட்டினீங்கன்னா அது எத்தனை வருஷத்து வரைக்கும் காய்க்குங்கண்ணா?
5: ஒரு நட நடவு போட்டோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறது போறதுங்க, அதிகமா ரசாயன உரம் எல்லாம் கொடுக்காம வச்சிருந்தோம்னாங்க, ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் காய்க்குங்க.
4: பப்பாளி போடணும்னா ஃபர்ஸ்ட் அது காடு எப்படிங்கண்ணா ரெடி பண்ணுவீங்க?
5: நல்லா உழவு செய்யணுங்க, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தொழுபுரம் போடணுங்க. தொழுபுரம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 10 லோடு டிராக்டர் இல்லைங்க, தொழுபுரம் போட்டுங்க நல்லா உழவு செஞ்சு காடு தயார் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பப்பாளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டைம் கிராப் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கக்கூடிய கிராப்புங்க. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுபுரம் அதிகமா தேவைப்படும். கடைசி உழவுல தொழுபுரத்தை கொடுத்து நல்லா உழவு செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா போட்டோம்னா நல்லா வருங்க.
4: ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம இயற்கை உரங்கள் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு சொல்றீங்கன்னா?
5: ஆமாங்க.
4: தொழு உரம் அப்படின்னா இப்போ ஆட்டு குப்பை, மாட்டு குப்பை, கோழி குப்பை, இதுல எது பெஸ்ட்டுங்களா இல்ல எப்படிங்கண்ணா அதை பத்தி சொல்லு.
5: 10 லோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு இந்த 2 இதுல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாமுங்க. இதோட வந்து கோழி உரம் வந்து ஒரு 2 லோடு வேணா உடனே சேர்த்திக்கலாம். இதோட 10 லோடெல்லாம் கோழி எருவு கொடுக்க முடியாதுங்க,
4: ஏன்னா அது சூடுன்னு சொல்றாங்க. அதனால
5: ஆமாங்க, அது பாஸ்பேட் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான பாஸ்பேட் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வராதுங்க. ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாம் கொடுக்கும்போது வந்து அது இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இது கோழி எருவு ரொம்ப அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேர்க்கருகில் இந்த மாதிரி பல நோய்கள் அதுல இருந்து உண்டாகுங்க.
4: ஆனா இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயுமே பெரும்பாலுமே ஆடு மாடெல்லாம் வச்சிருந்தாங்க, தொழுவுரம் ஈஸியா கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே கம்மியாயிருச்சு. விவசாயிகள் வீட்லயே பாத்தீங்கன்னா சிலர் வந்து தேவைக்காக ஒரு மாடு வச்சிருக்கிறாங்க பால் வேணுமேன்னு சொல்லிட்டு, சிலர் அதன் கூட இல்லாம பால்காரர்கிட்ட வாங்கிக்கலாம் போய் இந்த ஒரு மாட்டை பாக்குறதுக்கு வேற வேலை பாக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு 10 லோடு தொழு உரம் வேணும்னா எப்படிங்கண்ணா சேகரிக்கிறீங்க?
5: நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிங்க, பவானியாறு பாசன பகுதிங்க. இதுல வந்து வயல் ஏரியால வந்து எல்லாம் தொழு உரம் போட மாட்டாங்க, அங்க மாடு வச்சிருப்பாங்க. ஆத்து தண்ணி பாயறதுனால வந்து அதுலயே நிறைய சத்துக்கள் இருக்கும், அதனால வந்து தொழுவுரம் பயன்படுத்த மாட்டாங்க நெல் வயலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்ப அந்த இடத்துல மாடு வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டு எருவுகள் எல்லாம் விற்பாங்க, அதை நாங்க வாங்கி போட்டுக்கோங்க.
4: அதனால உங்களுக்கு அது ஈஸியா தான் கிடைக்குதுங்க.
5: ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாயிடுதுங்க. முதல் கிடைச்சிட்டு இருந்ததை விட இப்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்குதுங்க. அதனால சிரமப்படாம வாங்கி போடுறப்ப அதே சமயத்துல நம்ம மாடுகள் வச்சிருக்கோம்ங்க. நம்ம மாடுகளை விட 10 ஆட்டுக்கு கொஞ்சம் தான் வாங்குற மாதிரி தவிர முழுசா எல்லாம் வாங்கி போடுறது இல்ல. நம்ம
4: நீங்க எத்தனை மாடுங்கண்ணா வச்சிருக்கீங்க?
5: எங்கிட்ட 4 மாடு இருக்குதுங்க.
4: இப்ப உங்களுக்கு அந்த 4 மாட்டோட எருவும் எவ்வளவு நாள் சேர்த்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 ஏக்கரா கிடைக்குங்கண்ணா?
5: 2 மாடு 2 கன்னுக்குட்டி இருக்குதுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1.5 ஏக்கர் தான் விவசாயம் பண்றேங்க, எனக்கு 2 ஏக்கருக்கு இது சரியா இருக்குங்க. 6 ஏக்கருக்கு நான் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கீங்களா?
4: இது எவ்வளவு நாள் சேர்த்துவீங்கண்ணா இந்த 2 ஏக்கரா போடுறதுக்கு?
5: ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட எடுத்து கூட்டிகிட்டே இருப்பேங்க. 1-4 லோடு சேரும் ஒரு 3 மாசம் போகும்போது அப்ப பாத்தீங்கன்னா அந்த 4 லோடு நான் எடுத்து கூட்டிடுவேங்க.
4: தொழு உரத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டி வச்சிருந்தா கொஞ்ச நாள் ஆகும்போது மக்கி அது நல்லா இதாயிரம் எடுத்து போடலாம். ஆனா இந்த கடைசியா போட்ட பச்சை சாணியெல்லாம் மக்காம இருக்கு, சோ அந்த மாதிரி போடும்போது இந்த வேர்ப்புழு வரக்குலாம் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் அப்படித்தாங்களா?
5: என்கிட்ட வந்து கோழி இருக்குதுங்க. கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கோம், பெருவட கோழிங்க. அதுல வந்து 40 கோழி இருக்குதுங்க. அது என்ன பண்ணோம்னா டெய்லி நம்ம போடுற சாணி அது கிளச்சிட்டே இருக்குங்க. அதுல உருவாகிற புழு வண்டு இதுகளெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுருங்க, அதனால வந்து பரவறது கூடாது. எப்பவுமே சாணி வந்து பச்சை சாணி கட்டியா இருக்கும்போது தான் இந்த வேர்ப்புழு இருக்குங்க. என்னோட குப்பமேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கட்டியாவே இருக்காதுங்க சாணி, பூராமே பொடியே இருக்கும் கோழி கிளச்சி கிளச்சி. நான் இன்னைக்கு கடைசி நாள் போட்ட சாணியும் அந்த முதல் நாள் போட்ட சாணியோட எல்லாம் கலந்துதான் இருக்குங்க, தனியா ஒரே இடத்துல பச்சை சாணி இருக்காது என்னோடது.
4: விவசாயம் இயற்கை முறையில பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ஆடு மாடுகள் வந்து மறைமுகமா நமக்கு தெரியாம பல விதங்கள் உதவுது.
5: ஆமாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீண்ட கால பயிர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமான ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடாது, களக்கொல்லி பயன்படுத்தக்கூடாதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த களக்கொல்லினால நிறைய நோய்கள் உருவாகுதுங்க, அப்புறம் இந்த ரசாயன உரத்தினாலையும் நிறைய நோய்கள் உருவாகுங்க. பப்பாளி அப்படின்னு போயிட்டோமா அப்படின்னா நீங்க களக்கொல்லியும் பயன்படுத்தாம ரசாயன உரம் பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா

0: எந்த நோயும் வராம செடினால ஆரோக்கியமா இருக்குங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பலன் கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: காடு ரெடி பண்றத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாங்கண்ணா, நீங்க தொழு உரம் போடுறதெல்லாம் சொன்னீங்க, எவ்வளவு உழவு ஓட்டணுங்கண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உரம் போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறம்?
0: நம்ம பப்பாளிக்கு முன்னால வேற பயிர் பண்ணிருப்போம் இல்லீங்களா, அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹைட்ராலிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பை போட்டு ஒரு நாள் திருப்பி போடுவோங்க. அதாவது அடிமண் மேல வர்ற மாதிரி ஒரு நாள் திருப்பி விடுவோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு கலப்பை போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி விடுவோம். இவ்வளவுதான் நம்ம எல்லாம் ஆழமா ஓட்டிடுறோம்ங்க. இந்த மூணு அளவு தான் ஓட்டுவோங்க நம்ம. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு நல்லா வர்ற மாதிரி இவ்வளவு வந்துருங்க.
1: அகல உழறத விட ஆழ உழறது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா நீங்க எந்த பயிர் பண்ணோம்னாலும் நம்ம

0: அடிமன் மேல வர்ற மாதிரி ஒரு நட திருப்பி விடுவோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு கிளப்பி போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி விடுவோம். இவ்வளவுதான் நம்மளெல்லாம் ஆழமா ஓட்டிடுறோம். இந்த மூணு அளவு தான் ஓட்டுவோம். நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு நல்லா வர்ற மாதிரி இவ்வளவு வந்துருங்க.
1: அகல உளறதை விட ஆழ உளறது சிறந்ததுன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா நீங்க எந்த பயிர் பண்ணோம்னாலும் நம்ம ஆழமா ஓட்டா வரைக்கும் தான் வந்து அது பிரயோஜனமா இருக்குங்க. பப்பாளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேர் பிடிக்கக்கூடிய ஒரு பயிருங்க. அது உழவு அதிகமா இல்லைங்க போது அப்புறம் வேர் மேலாலேயே இருக்குங்க. நாளைக்கு ஏதாவது காத்துக்கு இது வந்தா கூட அடியோட சாயறக்க ஆரம்பிக்குங்க. அதனால நல்லா ஆழமா உளவோட்டி போட்டோம் அப்படின்னா அந்த ஒன்றரை அடி ஆழத்துக்கு கீழே அது வேர் போகுங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வேர் பிடிப்பு நல்லா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஓரளவுக்கு காத்து எல்லாம் அடிச்சனாலும் அது மரம் சாயாம நிக்குங்க. அதே சமயத்துல எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கிறதுக்கும் வசதியா இருக்குங்க. குப்பை போட்டதுக்கு அப்புறம் கடைசியா அந்த ரொட்டாவேட்டருங்கிற அந்த கிளப்பி வச்சு ஒரு ஓட்டு ஓட்டுவோம்ங்க. அவ்வளவுதானுங்க.
1: இப்ப இதுக்கு பாறையில என்ன அளவுலீங்க ஓட்டுவீங்க?
0: நான் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டடிக்கு எட்டடிங்கிற விதத்துல பப்பாளி போடுறோம்.
1: எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எட்டு அடிங்க
0: ஒண்ணு அந்த மாதிரி போடுவோம்ங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆறு அடி பாருங்க, பத்தடிக்கு ஒரு செடி இந்த மாதிரி நடவு போடுவோம்ங்க.
1: எனக்கு நல்லா தான் இருக்குங்க
0: விதை கிடைக்காதனால அந்த டைம் வந்து சரி போடணுங்கிறக்காங்க. இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கி நடவு போட்டுருக்கேங்க. எனக்கு இப்பதான் பூ எடுக்குது. எனக்கு என்ன காய் வரணும்? இன்னொரு மூணு மாசம் ஆயிருமே.
1: ஒரு ஏக்கராக்கு எத்தனை நாத்து தேவைப்படுங்க?
0: தோராயமா ஒரு 700 நாத்து தேவைப்படுங்க. நம்ம எட்டு கெட்டு போடும்போது நம்ம 10 காரு போட்டாலும் அது 70 தான் தேவைப்படுங்க.
1: பாடுவாசி எல்லாம் நிறைய வருமாங்கண்ணா?
0: பாடுவாசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வராதுங்க. ஒரு 5% உள்ள வருங்க பாடுவாசிங்கிறது.
1: இந்த வெட்டுக்கிளி அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த செடியை கத்தரிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுல இருக்குமாங்கண்ணா?
0: பப்பாளி செடி வந்து பால் உள்ள செடிங்க. அதனால வந்து வெட்டுக்கிளி மற்ற பூச்சிகள்லாம் அதிகமா கடிக்காதுங்க. இந்த முயல் வேணா ஏதோ ஒரு சமயத்துல வந்து கடிச்சு கீழே போட்டு போகுது. ஏதோ பச்சையா இருக்குன்னு டக்குன்னு வந்து பார்க்கும், அதை அப்படியே கடி கடிக்கும், உடனே பால் வர்றதுனால அப்படியே போட்டு போயிருமுங்க. மற்றபடி வந்து வேற எதுவுமே இந்த பப்பாளி செடி கடிக்காதுங்க.
1: பப்பாளி செடி பொறுத்த வரைக்கும் காப்புக்கு வரணும்னா எத்தனை மாசம் ஆகுதுங்கண்ணா?
0: காப்புக்கு வர்றதுக்கு நமக்கு 6 மாசம் ஆகுங்க. ஒரு 3 மாசத்துல பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. அந்த பூ வந்து நம்மளுக்கு பழமா இருக்கும், மறுபடியும் ஒரு 3 மாசம் ஆயிருங்க.
1: பப்பாளி பொறுத்த வரைக்கும்னா ஆண் செடி பெண் செடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா அது எப்படிங்கண்ணா?
0: ஹைபிரிட் விதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா பூரா பெண் செடிகளா தான் வருங்க. ஆண் செடிங்கிறது ஏதாவது 1%க்குள்ளதான் வருங்க. அதே நம்ம விதை எடுத்து போட்டோம்னா ஆண் செடிகள் வந்து ரொம்ப அதிகமா வருங்க. கிட்டத்தட்ட 80% ஆண் செடிகள் வந்துருங்க. இந்த ஹைபிரிட் விதையை வாங்குறதுனால அவங்க வந்து அதையெல்லாம் நிறுத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆண் செடி பெண் செடி தனியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து பெண் செடிகள் தான் அதிகமா வருங்க.
1: ஆண் செடிகள் இல்லாம வெறும் பெண் செடிகள் மட்டும் நடக்கும்போது இந்த மகரந்த சேர்க்கை அது எப்படி இருக்குங்கன்னா காப்பு எப்படிங்கண்ணா வரும்? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த காட்டுல ஆண் செடியும் இருக்கணுமா? பெண் செடிகள் அதிகமா இருக்கிற இடத்துல
0: ஆண் செடி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. வேறு பெண் செடிகளாவே இருந்தாலும் நம்ம பப்பாளி காய்க்குங்க.
1: ஆண் செடிகள்ல காய் வருமாங்கண்ணா?
0: ஆண் செடிகள்ல காய் வராதுங்க, வெறும் பூ மட்டும் வருங்க.
1: பூ வந்து அப்படியே உதிர்ந்து போயிருங்க.
0: ஆமாங்க.
1: பொதுவா இந்த பப்பாளிக்கு எந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் கொடுப்பீங்கண்ணா அடியுறத்துக்கு அப்புறமா?
0: நம்ம மாடு 2 மாடு இருக்குன்னு கறக்கறது என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பால் போக மிச்சம் தயிர் போடுவோம்ங்க. தயிர் போட்டு வெண்ணெய் எடுப்போம்ங்க. அந்த வெண்ணெய் எடுத்ததோ இந்த மோர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தொடர்ச்சியா வந்து பப்பாளிக்கு வந்து தண்ணியிலேயே குடிச்சிட்டு இருப்போம்ங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த வைரஸ் நோய் தாக்குதல் அதிகமா இருக்காது நம்ம மோர் குடுத்துட்டு இருக்கும்போதுங்க. அதுக்காக வந்து மோர் வந்து புளிக்க வச்சு கொடுப்போம்ங்க. மோரை வந்து நல்லா புளிச்ச வாசம் பண்ணுவோம்ங்க. ஒரு வாரம் எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் வச்சோம்னா நல்லா புளிச்சு போயிருங்க, நல்லா வாசம் வரும். அந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி வழி அதை குடிச்சுக்கோங்க.
1: இப்ப நம்ம எப்படி உரம் குடுக்கற தண்ணியில கலந்து அந்த மாதிரி?
0: அதே மாதிரிதானுங்க.
1: இப்ப நீங்க ட்ரிப் போட்டிருக்கீங்களா? கட்டு தண்ணியாங்க?
0: சொட்டு நீர் தான் போட்டிருக்கோங்க.
1: பப்பாளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொட்டு நீர் சிறந்ததாங்கண்ணா? தண்ணி கட்டுறது பெஸ்டாங்கண்ணா?
0: சொட்டு நீர் தான் சிறந்ததுங்க. ஏன்னா நம்ம கட்டு தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் ஒரே மரம் நிலையிற மாதிரி பாய்க்க முடியாது. கொஞ்சம் இறக்கமாக இருக்கிற பக்கம் அதிகமா தேங்கி நிற்கும். கொஞ்சம் மேடா இருக்கிற பகுதியில் வந்து தண்ணி பத்தாம போகுங்க. ஆனா நம்ம சொட்டு நீர்ல பாய்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பாயுங்க.
1: இதுல நோய் தாக்குதல் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்குதல் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா?
0: தண்டல்கள் வருங்க, பூஞ்சான நோய் வருங்க, அப்புறம் நெமடோட்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வருங்க. இந்த மூணுதான் மெயின் பிரச்சனைங்க. இல்ல
1: செடி சின்னதா இருக்கும் போதே வருங்களா இல்ல காப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வருங்களா? இதெல்லாம்
0: நம்ம பூ எடுக்கிறதுல இருந்தே அந்த நோய் தாக்குதல் ஆரம்பிக்கும். சில டைம் நடவு போட்டதுல இருந்துமே அழுகல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம இந்த ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனஸ்ங்க, இந்த பெசிலோமைசிஸ்ங்கிறது இந்த மூணையும் வந்து நம்ம உயிர் கரைசல கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாதுகாப்பா இருந்துக்கோங்க. நமக்கு
1: காப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க இது எப்படி பழங்களுக்கு குடுக்கறீங்களா இல்ல காய் வந்து வெட்டிட்டு போவாங்களா எப்படிங்கண்ணா?
0: பழத்துக்கு தான் குடுத்துட்டு இருக்கோம்ங்க.
1: ஒரு ஏக்கருக்கு

0: எவ்வளவு பழங்கள் எடுக்கலாம் ஒரு டைம் அறுவடை பண்ணும்போது?
1: ஒரு மரத்துக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு 2-5 கிலோ வரைக்கும் எடுக்கலாமுங்க.
0: ஒரு வாரத்துக்கு எத்தனை டைம் பொறிக்கலாம்?
1: 2 டைம் பொறிக்கலாமுங்க.
0: இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காக்கா கொத்துறது, கிளி கொத்துறது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு இல்லங்கண்ணா?
1: அதாவது நம்ம அவ்வளவு பழுக்கிற வரைக்கும் விட மாட்டோம் மரத்துல, கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு 2-3 இடம் மஞ்சள் தெரியும் ஒரு பட்டை மாதிரி, அப்பவே நம்ம பொறிச்சோம்னா தான் இன்னொரு இடத்துக்கு மாட்டி கொண்டு போறதுக்கு பழம் அடிபடாம போய் சேருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பழுக்க வரைக்கும் விட்டோம்னா இது வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்க.
0: பழ கணக்குல எடுப்பாங்களா கிலோ கணக்குல எடுப்பாங்களா?
1: கிலோ கணக்குல எடுப்பாங்க.
0: என்ன ரேட்டுக்கு போகுது அதிகபட்சமா?
1: அது வந்து ஒரே மாதிரி இல்லைங்க. சில டைம் பாத்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கே ஆள் வராம கூட போவாங்க. சில டைம் கிலோ 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் கூட போவாங்க. அது வந்து நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் பொறிக்கிற காலையில் இல்லாமல் ஒரு டைம் ரேட் அதிகமா வைத்ததுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அது அவ்வளவுதான் தவிர, இங்க ஒரு டைம் பொறிக்கிற கால இல்ல, ஐயோ இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செடி பராமரிக்க விடாம விட்டோம்னாங்க விலை இருக்கும்போது நம்ம கிட்ட பழம் இருக்காதுங்க. காய் பொறிக்கிறதுக்கு யாரும் ஆள் வரலைன்னா கூட நம்ம ஆள் விட்டு பொறிச்சதை எடுத்து காட்டோட வெளியில் கொட்டிடுவோங்க. வெளியில் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, நம்ம குப்பமேட்டிலேயே ஓடலாமுங்க. ஏன்னா அது வந்து நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
2: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம்.
3: ஆனா இப்போ மத்த பழங்களை விட இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் பொறிக்கும் போது பழம் வெயிட்டா இருக்கும். இது எப்படிங்க பொறிப்பீங்க?
4: அவங்களே ஆள் வச்சு பொறிச்சுக்கிறாங்க, ஏணி வச்சு பொறிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடி வரைக்குமே ஏணி வச்சு பொறிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கு மேல போகும்போது வந்து அப்புறம் பொறிக்க முடியாதுங்க. அப்புறம் அதை வந்து அப்புறம் நம்ம புதுசா தான் செடி வச்சுக்கணும். நம்ம 3 வருஷம் போது அந்த வளத்துக்கு மேல போகாதுங்க.
3: இப்ப அதிகபட்சமா 3 வருஷம் முடியும் போது இந்த செடி என்ன உயரங்கண்ணா வரும்?
4: 20 செடிகள் செடிகளே காஞ்சி போயிருங்க. அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற செடிகள் காய்க்கும். ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்ங்க. அதுக்கு வந்து அந்த மாம்பழம் பொறிக்கிற மாதிரி அந்த ஒரு கூடையை வச்சு அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க. அதை பொறிச்சோம்னா கூட அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்குங்க. நம்ம ஒரு காய் பொறிக்கிற மாதிரி சொன்னோம்னா பக்கத்துல இருக்கிற 2 காய் விழுகுங்க. நம்ம வந்து மறுபடியும் புதுசா போட்டுக்கிறது நல்லதுங்க.
3: இப்ப எங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரிகள்லாம் வராங்க?
4: வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க. அப்புறம் அது போக உள்ளூர்ல வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க வாங்கி வெளியில அனுப்புறாங்க.
3: ஆனா இப்ப நம்ம நோய் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சில முக்கியமான நோய்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப அதுல இருந்து நம்ம பப்பாளி செடி காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இயற்கை முறையில என்னெல்லாம் பண்றீங்கண்ணா?
4: இந்த பூஞ்சை நோய் வருங்க, அது பாத்தீங்கன்னா காய்க்கு மேல இலைக்கு மேல புள்ளி விழுவுங்க. புள்ளி விழுந்த காயை வாங்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்றோம்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சூடோமோனோஸும் புளிச்ச மோரும் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்.
3: புளிச்ச மோர் கீழே குடுக்கறது மட்டும் இல்லாம
4: சூடோமோனோஸும் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இந்த பூஞ்சை நோய் தாக்குதல் இருக்காதுங்க. அது வந்து இந்த காய் மேல புள்ளி வராது, காய் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பூஞ்சை நோய் வந்ததுன்னா காய் அங்கங்க புள்ளி விழுவுங்க, அந்த காயை வாங்க மாட்டாங்க. நம்மகிட்ட பழி பொறுத்த வரைக்கும் புழு எதுவும் வராதுங்க. ரொம்ப பழுத்ததுன்னா வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்து அது வந்து ஒரு ஓட்டை போட்டு சாறு உறிஞ்சோம்னு அந்த பழம் வேஸ்டா போயிருங்க. அதை வரங்க நம்ம அந்த அளவுக்கு பழுத்திட கூட மாட்டோம்ங்க. இன்னொரு 4 நாள்ல பழுத்துருவோம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம இதை பொறிச்சிருவோம்.
3: பப்பாளி பொறுத்த வரைக்கும் பொதுவான பராமரிப்பு முறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்கண்ணா?
4: பொதுவான பராமரிப்புகள் என்னங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மரம் ஒரு அதனோட வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ வரைக்கும் காய்க்கும். அதனால வந்து அதுக்கு சத்துக்கள் வந்து அதிகமா தேவைப்படுங்க. அதை நம்ம இயற்கை வழியிலேயே கொடுத்துக்கலாமுங்க. ஒண்ணு நுண்ணோட்டம் கொடுக்கலாமுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடல் பாசி உரம் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து கொடுக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த சத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு இருக்க மறுபடியும் நம்ம தொழுபுரத்தை வந்து உள்ள அப்படியே இறச்சி விட்டு அப்படியே தனி காய்ச்சல் மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பயன் கொடுக்குங்க. நம்ம ஒரு டைம் தொழுபுரம் போட்டுமே திரும்ப தேவையில்லை அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள பத்தாதுங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு இருக்க தொழுபுரமும் கொடுத்துட்டு போகணுங்க. மாசம் மாசம் வந்து இந்த நுண்ணோட்டம் கொடுக்கணுங்க, இந்த கடல் பாசி கொடுக்கணுங்க. அதை கொடுத்தோம்னா நமக்கு சரியா இருக்குங்க. அது இது வந்து ஓரளவுக்கு இயற்கையில போறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நம்ம அதை யூரியா பொட்டாசு டிஏபி இந்த மாதிரி கொடுக்காமே அதுக்கு பதிலாக நம்ம வந்து கடல் பாசி கொடுத்துக்கணும். நிறைய பேர் பப்பாளியில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே வந்து தொழுவரம் கொடுக்காம பூரா கெமிக்கலாவே கொடுத்துட்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு அளவுக்கு மேல வந்து மண்ணில் இருந்தா தான் சத்து இருந்தா தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம கெமிக்கலா கொடுக்கும்போது சத்து இல்லாத பட்சத்துல வெறும் உப்பையே போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது பூரா அதுலயே நோய் உருவாகி செடிகள்லாம் செத்து போயிருந்தது. இயற்கையை பராமரிக்கும் போது வந்து புழு தாக்குதல் கிடையாதுங்க பப்பாளிக்கு. மற்ற இந்த ஆளுகள் இந்த பூஞ்சை தோக்குதல் இதுகளை மட்டும் இல்லாம வச்சிட்டோம் அப்படின்னா, நோட்புழு தாக்குதல் இல்லாம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பப்பாளி வந்து 3 வருஷம் வரைக்கும் நல்லாவே காய்க்குங்க. அதுக்கப்புறமும் நம்ம தான் மரத்தை வெட்டினா வெட்டணுமா தவிரங்க, கிட்டத்தட்ட ஒரு 70-80% மரங்களை வந்து அது அது வரைக்கும் நல்லாவே காய்ச்சிட்டே இருக்குங்க.
3: இப்ப இதுல உங்களுக்கு ஊடு பயிர் அப்படின்னு ஏதாவது பண்ணலாமாங்கண்ணா?
4: தாராளமா பண்ணலாமுங்க.
3: நீங்க எந்த மாதிரியான ஊடு பயிர் எல்லாம் பண்றீங்கண்ணா?
4: நான் பச்சை மிளகா போடுவணுங்க, அப்புறம் வெள்ளரி போடுவணுங்க, சாப்பிடுற வெள்ளரி செண்டு மல்லிப்பூ மாரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய அது போடுவோங்க.
3: மிளகானே எத்தனை மாசம் காய்க்குங்க?
4: மிளகாய் பாத்தீங்கன்னா அது

0: ரெண்டு மாசம் நமக்கு காய் வரக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்ப நமக்கு வந்து பப்பாளி காய் வர வரைக்கும் நல்லா நிழல் கட்டுற வரைக்கும் அந்த மிளகாய் காய்க்கும். நமக்கு செண்டுமல்லி பூ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு வரும், அது ஒரு 20 நாள் நல்லா பூக்குங்க. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அடிஷனல் இன்கமா வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: இப்போ பூவெல்லாம் என்ன ரேட்டுக்குங்கண்ணா போகுது?
0: அதுவும் அதுதானுங்க, விலை வந்து நிர்ணயம் இல்லைங்க, எதுவுமே வந்து ஒரு உறுதி கிடையாதுங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கிலோ 60 ரூபாய்க்கும் போகுங்க, ஒரு நாள் பாத்தீங்கன்னா விற்காம எடுத்து அடுத்த எங்க கூட்டிட்டு வருவோம்ங்க, அந்த மாதிரியும் நடக்குங்க. எதுவுமே வந்து விலை நிர்ணயம் கிடையாதுங்க, நமக்கு எந்த விலை வேணாலும் கிடைக்கலாம், அல்ல விற்காம கூட போகலாமுங்க. வெல்டரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதானுங்க. பாத்தீங்க அப்படின்னா அது வித்துருங்க, எப்படியும் வித்துரும், கிலோ 5 ரூபாய்க்கும் போகுங்க, 20 ரூபாய்க்கும் போகுங்க. அது வந்து பெரும்பாலும் விற்காம போறது இல்லைங்க இது வரைக்கும் வெல்டரி.
1: இப்ப இந்த மாதிரி நீங்க ஊடு பயிர் போடுறீங்க இல்லைங்க, இதுகளுக்கெல்லாம் ஏதாவது நோய் தாக்குதல் அப்படி ஏதாவது வருதாங்கண்ணா?
0: வெள்ளரிக்கெல்லாம் வந்து புழு வருங்க, பச்சை புழு வருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பிவேரிய பேசியானு சொல்லிட்டு இந்த நுண்ணுயிரி அதுதான் ஸ்ப்ரே பண்ணுவோம்ங்க. பிவேரிய பேசியானாங்க, அப்புறம் பேஸ்லெஸ் துணியான இருக்கும், இதெல்லாமே வந்து பயோல கிடைக்குதுங்க, இது நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.
1: மொளகாய் பொறுத்த வரைக்கும்ண்ணா எந்த மாதிரியான நோய்?
0: மிளகாய் பொறுத்த வரைக்கும் பூஞ்சி தாக்குதல் வருங்க. பூஞ்சி தாக்குதலுக்கு வந்து அதுக்கு நம்ம இந்த சூடோமோனோஸ் லிச்சிங் ஃபார்மசோனிட் அந்த நுண்ணுயிரிகளை கொடுக்குறோம்.
1: செண்டுமல்லி பூவுக்கு
0: வந்து பாத்தீங்கன்னா அது புழு வருங்க, அதுக்கும் இதே தாங்க.
1: இதெல்லாமே பாத்தீங்கன்னா பப்பாளி தாக்காதாங்க?
0: இது பப்பாளி தாக்காதுங்க. பூஞ்சை வந்துன்னா வந்து பரவறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, ஆனா மத்தபடி இந்த புழுக்கள் வந்து பப்பாளி தாக்காதுங்க.
1: இப்போ நீங்க இந்த ஊடு பயிரெல்லாம் பண்றீங்க இல்லைங்க, இதுல எதுங்க பப்பாளி கூட நல்லா ஒத்து போகுது?
0: ஒத்து போறதுன்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒத்து போகுங்க, அப்புறம் செண்டுமல்லி ஒத்து போகுங்க. அதாவது இந்த வெல்டிங் போது பாத்தீங்கன்னா சில டைம் அது பப்பாளி டாமினேட் பண்ண பாக்குங்க, அப்ப பாத்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஸ்லோவாக பாக்குங்க. செண்டுமல்லியும் பச்சை மிளகாயும் தாராளமா போடலாமுங்க, இந்த வெல்டிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்துதான் போடணுங்க.
1: இது ஒரு கொடி வகை அப்படிங்கறதுனால மேல எல்லாம் படந்துருமாங்கண்ணா?
0: மேல படந்துருங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி குச்சி வச்சு கட்டுற மாதிரி கட்டி விடுங்க, அதுல தனியா படர விட்டுறணுங்க.
1: ஏன்னா இது மேல படுறும் போது பப்பாளி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கண்ணா?
0: ஆமாங்க, அது நம்ம பாத்துக்கணும், பப்பாளி செடியில அது ஏறாம பாத்துக்கணுங்க. இது ரெண்டும் குற்றி செடியாக்குறதுனால வந்து பப்பாளி வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கிறது இல்லைங்க. அது கொடிங்கறதுனால விட்டோம்னா செடி மேல படுறதுக்கு ஆரம்பிச்சு அது வளர்ச்சி பாதிக்குங்க.
1: ஆனா இப்போ பப்பாளி இயற்கை முறையில சாகுபடி பண்றது பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ஊடு பயிர் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இந்த புதுசா பப்பாளி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: பப்பாளி போடுங்க, அதே சமயத்துல வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பூர ரசாயன உரத்துகள் வாங்கிட்டு வந்து காட்டுக்குள்ள கொட்டிக்காதீங்க, காடும் கேட்டு போயிருங்க, நீங்க அதுல சக்சஸும் பண்ண முடியாது. ஏன்னா பப்பாளி பொறுத்த வரைக்கும் நீங்க இயற்கையில பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு காய்க்குங்க, எந்த நோய் தாக்குதலும் பெருசா வராது. இயற்கை வழியில் பண்ண பாருங்க, இயற்கை வழியில குப்பை வாங்குறது சிரமம், அது சிரமம் எது சிரமம்னு பார்த்துட்டு பூரா கெமிக்கலை வாங்கிட்டு வந்து கொட்டினீங்கன்னா நீங்க அதுல இழப்பத்தான் சந்திப்பீங்களே தவிர நீங்க அதுல லாபம் பார்க்க முடியாதுங்க. இதுதான் என்னோட கருத்துங்க.
1: பப்பாளி சாகுபடி அதுல ஊடு பயிர்கள் பத்தி எல்லாம் நிறைய தகவல் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
0: உழவர் அனுபவம். இன்றைய நிகழ்ச்சியில்
2: பப்பாளி சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
0: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேர்களே, நாளை நமது ஏறும் போரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், இதில் தடிமரங்கள் குறித்தும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஏறும் போரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஒலித்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திற்காக முகமது அஸ்லாம் பாடியது. நேரம் 8:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் கேட்கலாம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

கேட்ட பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நாளை காலை 10:59 நமது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 112வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை கேட்கலாம். நேரம் 8:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பிரம்மா திரைப்படத்திற்காக. 8:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நீங்கள் இணைந்திருப்பது மனோரஞ்சிதம்.

கேட்டு பாடல் விஐபி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கே எஸ் சித்ரா பாடியது. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராம் ராமசாமி அவர்கள்.

கேட்டது காதலன் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனார் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா. என் கண்ணே, ராஜமாதா, ராஜமாதா, தங்கள் குமாரர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ராஜமாதா,
3: பார்க்க வேண்டும். 5 வயது கூட நிரம்பாத உன் மகன் வீர நாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
4: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். ராஜமாதா,
3: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து

0: ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை மந்திரியாரே, தாயும் ஒரு மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
1: ராஜமாதா மன்னிக்க வேண்டும். ராஜமாதா இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். ராஜமாதா நமது குடும்பம் மட்டுமல்ல நாடே துயரத்தில் உள்ளது ராஜமாதா. ஆனால்
0: என்ன ஆனால் சொல்லுங்கள் மந்திரியாரே, சொல்லுவதை சொல்லுங்கள்.
1: ராஜமாதா எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள். ராஜமாதா மால்வாவின் மியான் பாஜ் பகதூர்கான் போருக்கு ஆயத்தமாவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜமாதா நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது. ராஜமாதா
2: ராஜமாதா ராஜமாதா நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
3: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழையல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
1: ராஜமாதா ராஜமாதா
0: என்ன விஷயம் ஆதர் சிங்?
1: ராஜமாதாவே, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர்கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
0: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40ஆம் நாள் சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை சுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே எழுந்திரு, நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல, இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
3: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதார் சிங் அவர்களே, உடனடியாக படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுரமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: ராணியவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை ஒருவரையும் தப்பவிடவில்லை. எதிரிகள் அனைவரும் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகிவிட்டார்கள். பாஜ் பகதூரும் அவனது மெய்காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங், அவர்களே வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை நாம் குலைக்க வேண்டாம். பாஜ் பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
0: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி.

0: வெட்டி கொடியேந்தி வரும் வீர மகளே,
1: வா மகளே. துர்காவதி, பாஜ் பகதூரை ஏன் விடுதலை செய்தாய்?
2: அவனை மன்னித்து நம் குல தர்மத்தை காத்திருக்கிறோம். அவன் கொடூரமாக நடந்து கொண்டால் நாமும் அதற்கேற்ற பதிலை அளிப்போம்.
1: ஆதர் சிங், ராணி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற வதந்தியை பரப்பியதையா? விசாரணையில் ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதர் சிங்?
3: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
1: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து

0: ஏதாவது தெரிய வந்ததா? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆதர்சிங்?
1: மன்னிக்கவும் ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
0: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது, அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
1: ஆம் ராஜமாதா.
0: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதர்சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
1: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க!
2: வாழ்க!
1: ராணி துர்காவதி வாழ்க!
2: வாழ்க! வாழ்க!
1: இளவரசர் வீரநாராயணன் வாழ்க!
2: வாழ்க! வாழ்க!
1: ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
3: நிறுத்துங்கள். எனது அண்ணன் மன்னர் தல்பட்சாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பியாகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன்தான், நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
0: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
3: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது யார் அம்மா?
0: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
3: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அன்னை மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
4: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
3: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்க்ராம்ஷாவின் மகன்.
4: நானும் மகாராஜா சங்க்ராம்ஷாவின் மருமகள் தான் என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
3: ராஜமாதாவே, அன்னியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
0: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
1: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
4: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
5: ராஜமாதா
6: வாழ்க! வாழ்க!
5: ராணி துர்காவதி
6: வாழ்க! வாழ்க!
5: மன்னர் வீரநாராயணன்
6: வாழ்க! வாழ்க!

0: தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
1: பேரரசே, கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம். அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
0: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
1: ஆமாம் பேரரசே. ஆனால்
0: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நின்றிருக்கிறார். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தேவும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
1: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
0: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
0: என்ன, பாஜ் பகதூரா? துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
1: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
0: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு பொறாமை? அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
3: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
0: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
3: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவி ஏற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
0: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
3: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல, அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
0: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பேர்வால்?
1: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
3: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
0: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
3: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
0: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம், அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்பால், பீர்பால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
1: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
0: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது பீர்பால். கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம். என்ன நான் சொல்வது?

0: பேரரசே, கோண்ட்வான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்! பீர்வால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேச

0: மகாராணியரே, முகலாய பேரரசர் அக்பர் கொடுத்தனுப்பிய செய்தியுடன் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதர்?

0: தரா, அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
1: மகாராணியாரே, உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
0: அது சரி, இந்த தட்டில்.
2: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
0: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
1: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
0: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமா?
2: ஆமாம் மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
0: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
2: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
0: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
3: உங்கள் ஆணைப்படியே
1: மகாராணியாரே.
0: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான பரிசுக்கு உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
2: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
4: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
0: அனுப்புவோம் அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
4: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
2: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
0: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள். அந்த திமிர் பிடித்தவனிடம் இந்த பிஞ்ஞானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதர் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்ஞா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பிஞ்ஞாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்!
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.
1: ஆசப் கான், ஆசப் கான், இன்னும் 15 நாட்களுக்குள் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை

0: நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
1: அப்படியே நடக்கும் பேரரசே.
2: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதார் சிங்? நம்முடைய பிஞ்சனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
3: மகாராணியாரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்கா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டு உள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
2: ஆதர் சிங் அவர்களே, படைத்தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
3: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்!

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல. அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
2: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராவேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
3: வீரர்களே, போன்போன வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம்பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
4: படை தளபதி ஆசப்கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
3: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும் படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காவதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
5: மகாராணியை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழிநடத்துகிறேன். ராணி அவர்களே, ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகாராணியை பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்துச் செல்லுங்கள்.

0: கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
1: மகாராணி, முகலாயப்படை முன்னேறி வருகிறது. மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
0: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கடிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதா சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
1: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
0: கொடுங்கள். ஆதா சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக்கொள்வாள், தானே தேடிக்கொள்வாள்.
1: மகாராணி விடுங்கள், மகாராணி விடுங்கள். மகாராணி,
0: எனது முடிவை நானே தேடிக்கொள்கிறேன்.
1: மகாராணி,
0: ஆதா சிங் அவர்கள், நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை. மரணமும் கூட இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கற்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ்.
1: மகாராணி,
0: ஜெய் மகாராணி.
2: ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து, டி விஜய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
4: ये आकाशवाणी है। रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में आज रात प्रस्तुत है गिटार वादन। कलाकार हैं रितम सरकार। केवल 9 वर्ष की आयु में आपने संगीत की तालीम लेने की शुरुआत की और आपके पहले गुरु थे प्रसिद्ध सितार वादक श्री श्यामल चट्टोपाध्याय। आगे चलकर आपने दिग्गज गिटार वादक पंडित देवाशीष भट्टाचार्य से प्रशिक्षण प्राप्त किया। आपकी कलात्मकता केवल गिटार तक ही सीमित नहीं रही, बल्कि तबला, सरोद, गायन और योग आधारित सांगीतिक प्रस्तुतियां भी आपकी पहचान बनी। आकाशवाणी और दूरदर्शन के एक रीड के कलाकार रितम सरकार ने संगीत की राष्ट्रीय और राज्य स्तर पर दी जाने वाली छात्रवृत्तियां भी प्राप्त की हैं। रितम सरकार अखिल भारतीय संगीत समारोहों के साथ साथ बंगाल के संगीत सम्मेलनों में भी भाग लेती रहती हैं। आप एक ऐसे गिटार वादक हैं जिन्होंने संगीत के विभिन्न सम्मेलनों तथा कार्यक्रमों के अलावा संगीत की कार्यशालाओं में भाग लेने और व्याख्यान देने के लिए देश और विदेश की यात्रा की। यही नहीं, आप कैंसर से पीड़ित वंचित बच्चों की सहायता हेतु आयोजित सामाजिक निधि संग्रह कार्यक्रमों के साथ भी जुड़े हुए हैं। इसके अलावा शरीर के 7 चक्रों पर आधारित योग की एक परियोजना पर भी काम कर रहे हैं।
5: Tonight in the Ravi Vasariya Akhil Bharatiya Sangeet Sabha, we present

நேர்களே, இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு இணைதானும் நல்லவை கேட்க, மன்னிக்கவும் 6 மணிக்கு குரலும் விளக்கமும், அதிகாரம் நடுவு நிலைமை, குரல் எண் 111. 6:10க்கு இணைதானும் நல்லவை கேட்க,

நேர்களை நீ கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், அதிகாரம் நடுவுநிலைமை, குரல் எண் 111. 6:10 இணைதானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி, 7 மணிக்கு மதுர கீதம், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 7:25 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல், காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, காலை 9 மணிக்கு

அரங்கிசை, எஸ் ஆதித்ய நாராயண் அவர்களின் பாட்டு, எஸ் பி அனந்த பத்மநாப அவர்களின் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும், 10:59க்கு நமது குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை, நண்பகல் 12:00க்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 12:10க்கு சங்கீதச்சாரல், டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்களின் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். இல்லை சார், 1:10க்கு இன்னுயிர் தோழி மங்கள குருகுருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்தியம விகாஷ் யோஜனா திட்டம் பற்றிய தகவலோடு பாடல்கள், 2:30க்கு ஊர்புறத்திலே முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள், 7:10க்கு சட்டப்பேரவையில், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:35க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30க்கு ஏறுமூறும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் தடிமரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:30 மணிக்கு இந்திய குடியரசுத் துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு, 9:30க்கு திரைகானம், 10:00 அரங்கிசை, பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம், 11:00 to 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10க்கு மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள். இத்துடன் நிறைவேறும்.